நேரம் 5:36. நேர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன் குழுவினரோடு பாடியது படம் பிஸ்தா.

நேரம் 5:41. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவா மற்றும் எஸ் ஏ ராஜ்குமார் குரல்களில் வருகிறார் கள்ளழகர்.

நேரம் 5:45. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்கேற்கும் அடுத்த பாடல் வைக்கம் விஜயலட்சுமி குரலில் பாகுபலி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 15 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: பேசுவதில் ஒரு சொல் கூட தீய பொருளை தந்துவிட்டால் செயல் அனைத்தும் பயனின்றி கெட்டுப்போகும். எனவே அடக்கமாக பேச வேண்டும். குறள் எண் 128, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: ஒன்றானும் தீ சொல் பொருட்பயன் உண்டாயில் நன்றாகாதாகிவிடும்.
0: பேசுவதில் ஒரு சொல் கூட தீய பொருளை தந்துவிட்டால் செயல் அனைத்தும் பயனின்றி கெட்டுப்போகும். எனவே அடக்கமாக பேச வேண்டும். குறள் எண் 128, அதிகாரம் அடக்கமுடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஒதுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நா நலம் பேணுவோம் உரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள்,

55க்கு சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளியில் இன்று வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சி. முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15க்கு தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30க்கு ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 8:02க்கு வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15க்கு வேதமும் நாதமும் உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30க்கு இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள் கேட்கலாம். 8:50க்கு சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:00 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா. 10:02க்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:02க்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று அசாம் மாநிலம் திபுக்கர் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 12:02க்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10க்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இப்பவும் இந்த திரைப்பட பாடலை கேட்டால் எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய சம்பவம் எது? 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 60 மருத்துவ பயன்கள் கேட்கலாம். 2:15 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 1964 வெளிவந்த திரைப்பட பாடல்களும் அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்க இருக்கிறீர்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 ஊரும் உறவும். இன்று அஷ்டகாளி பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குபவர் சமாதானபுரம் ஏ பாலமால் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் வளம் வர கேட்கலாம். இரவு 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று எழுத்தாளர் செய்குத்தம்பி பாவலர் பற்றி கேட்கிறாம். இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருநெல்வேலி வி எம் சத்ரம் அ அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னல்

0: ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நா நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பயனில பல்லார்முன் சொல்லல், சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சியடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொட முடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின்

0: தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும், சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம்பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சித்திறனை நல்லாட்சித்திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:31. மற்றவர்களது முன்னேற்றத்தை கண்டு மகிழ்கின்ற அளவே ஒரு மனிதன் தானும் முன்னேற்றம் அடைகிறான்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:38. கடவுள் உலகத்தை மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அவர் வசிக்க மனிதனுடைய உள்ளத்தை மட்டும் கடன் கேட்கிறார்.

மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதியனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தை சொல்ல

செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கன்னியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியா பாத்திமா.

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார். கண்ணீர் முத்துக்கள் கண்ணத்தில்

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திறனால் வெளி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பருத்தியை சுமார் 200 வகையான பூச்சிகள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தினாலும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, அசுவினி, வெள்ளை ஈ, மாவுப்பூச்சி, இலைப்பேன் போன்றவற்றால் அதிக அளவிற்கு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் பருத்தியை அமெரிக்கன் காய்ப்புழு, புள்ளி காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்ற காய்ப்புழுக்களும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை அவசியமாகும். பருத்தி பயிரிடும் போது ஒரு ஹெக்டருக்கு அடியுரமாக தொழு உரம் 25 டன் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 250 கிலோ இடுவதனால் தண்டு குன்வண்டின் தாக்குதலை குறைக்கலாம். பருத்தியை வருடத்தில் ஒரு முறை மட்டும் பயிர் செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். பருத்தி வயலுக்கு அருகில் வெள்ளை ஈ தாக்கக்கூடிய கத்தரி, தக்காளி, வெண்டை, சூரியகாந்தி வயல்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். 1 கிலோ பருத்தி விதைக்கு இமிட்டாக்ளோபிரிட் 70 WS 7 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பதினால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, அசுவினி, இலைப்பேன் போன்றவற்றை 45 நாட்கள் வரை கட்டுப்படுத்தலாம். மாவுப்பூச்சி தாக்குதல் தென்பட்ட உடனே தாக்கப்பட்ட செடிகள் மற்றும் களை செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். தண்டு கூன்வண்டின் தாக்குதலால் காய்ந்து போன செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்க வேண்டும். தாக்குதலுக்கு உள்ளான செடிகளை அறுவடைக்கு பின் எரித்துவிட வேண்டும். பயறு வகைகளை ஊடுபயிராக பயிரிட்டு நன்மை செய்யும் பூச்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். பொறிப்பயிராக கேந்திப்பூவை பயிரிட்டு அமெரிக்கன் காய்ப்புழுவின் அந்துப்பூச்சியை கவர்ந்து அதனுடைய முட்டையை பொறுக்கி அழிக்கலாம். மஞ்சள் ஒட்டும் பொறியை வைத்து வெள்ளை ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி 5 என்ற அளவில் வைத்து அந்துப்பூச்சியை கவர்ந்து அழிக்கலாம். கண்ணாடி இறக்கை பூச்சி இறை விழுங்கிகளை 100,000 என்ற அளவில் 6, 13 மற்றும் 14 வாரங்களில் விட வேண்டும். முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரம்மா 1 ஏக்கருக்கு 25 cc என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் விதைத்த 45ஆம் நாள் முதல் விட வேண்டும். மாவுப்பூச்சியின் தாக்குதல் குறைவாக இருக்கும்போது தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெய் 2% அல்லது வேப்பங்கொட்டை பருப்பு சாறு 5% அல்லது மீன் எண்ணெய் சோப்பு 25 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். மொட்டுணிகள் மற்றும் இறை விழுங்கிகள் அதிகமாக இருக்கும்போது பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் சேதம் அதிகமாக இருக்கும்போது இமிட்டாக்ளோபிரிட் 17.8 SL 100 முதல் 125 ml, டயோக்ளோபிரிட் 21.7 SC 100 முதல் 125 ml இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை இலைகள் நன்கு நனையும்படி கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மாவுப்பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது 1 ஏக்கருக்கு ப்ரொபனோபாஸ் 50 EC 800 ml என்ற அளவில் ஒட்டும் திரவம் 200 ml கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு செடி முழுவதும் நன்கு நனையும்படியும் மாவுப்பூச்சியின் மீது படும்படியும் தெளிக்க வேண்டும். வெள்ளை ஈக்களின் தாக்குதல் அதிகமாகும் போது

0: சிட்டாக்ளோபிரிட் 17.8 SL 100.125 மில்லிலிட்டர் அல்லது தயோமிதாக்சம் 25 WG 200 கிராம் இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு குளோர்பைரிபாஸ் 50 EC மருந்தினை 1200 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் கலந்து விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் தண்டு பாகம் நன்கு நனையும்படி ஊற்றி பின்னர் மண் அணைப்பதினால் தண்டு குன்வண்டின் தாக்குதலை குறைக்கலாம். அமெரிக்கன் காய்ப்புழு மற்றும் புள்ளி காய்ப்புழு தென்படும் போது ஒரு ஹெக்டருக்கு குளோரான்ட்ரானிலிப்ரோல் 18.5 SC 150 மில்லிலிட்டர் அல்லது இண்டாக்சிகார்ப் 14.5 SC 500 மில்லிலிட்டர் இந்த மருந்துகளில் ஏதேனும் ஒன்றினை தெளிக்க வேண்டும். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்குதல் அதிகமாகும் போது ஒரு ஹெக்டருக்கு எமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 190 முதல் 220 கிராம் அல்லது புரோபனோபாஸ் 50 EC 1500 முதல் 2000 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பிரம்மாஸ்திரம் தயாரிக்க 10 கிலோ நொச்சி இலை, 3 கிலோ வெப்பம் இலை, 2 கிலோ புளியம் இலை ஆகியவற்றை 10 லிட்டர் கோமியத்துடன் கலந்து அனைத்தையும் மண்பானையில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 5 முறை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்த பின்னர் இறக்கி வைத்து மண்பானையின் வாயில் துணியை கட்டி 2 நாட்கள் அப்படியே வைத்துவிட வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு நீரின் மேல் ஒரு ஏடு போல் ஆடைப்படியும். அதை நீக்கிவிட்டால் உள்ளே இருக்கும் தெளிந்த நீர்தான் பிரம்மாஸ்திரம். 100 லிட்டர் நீரில் 2.5 லிட்டர் பிரம்மாஸ்திரம் 3 லிட்டர் கோமியத்துடன் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்கலாம். பிரம்மாஸ்திரத்தை 1 மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை தெளிக்கலாம். பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தினால் பல கெடுதல் தரும் பூச்சியான அசுவினியை எளிதில் கட்டுப்படுத்தலாம். எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 63 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 69 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 11 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 44% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: மணியாக காலை 6:55 ஆக இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம், இது சூழல் காப்பது சுகம்.
2: தம்பி, என் கால்ல ஏதோ குத்திருச்சு, என்னால நடக்கவே முடியல, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா.
3: பெரியவரே, இந்த மனுஷ பயலக குடிச்சிட்டு போட்ட கண்ணாடி பாட்டிலா இருக்கும், நீங்க தான் பார்த்து பார்த்து அடி எடுத்து வைக்கணும்.
4: கொஞ்சம் இந்த கவரை எடுன்னு.
3: யாரோ பாவிங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு போயிருக்காங்க. யோ மானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பார்த்து குடிக்க கூடாதா? எதுக்கு தேவையில்லாம அந்த பக்கமெல்லாம் போற? குரங்கண்ணே, இந்த மனுஷங்க வீசிட்டு போன ஏதோ ஒரு பசை என் இறக்கையில ஒட்டி என்ன காப்பாத்தண்ணே. நான் அதை இழுத்தா என் கையில அந்த பசை ஒட்டிக்கும், அப்புறம் நான் எப்படி மரத்துல தாவறது? எனக்கு அந்த வம்ப வேண்டாம்.
5: ஐயோ, என்னோட குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, யாராவது உதவி செய்யுங்களே.
6: மனுஷங்க தான் ஒருத்தன் கஷ்டப்படும் போது இன்னொருத்தன் வேடிக்கை பார்ப்பான், உதவி செய்யாம போவான். நாம மிருகங்கப்பா, நாமளும் அப்படி இருக்க கூடாது.
2: உன்னோட அந்த சுயநல குணம் மனுஷங்க கிட்ட இருந்து உனக்கு தொத்துன நோய். நாமும் அதே மாதிரி சுயநலமா இருந்தா இந்த காடு என்னத்துக்கு ஆகும்?
7: அப்பா,
5: என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மனுஷங்க கூடவே சுத்தி அவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்கள மாதிரியே சுயநலக்காரனா மாறிட்டேன். இனிமே கண்டிப்பா நான் மத்தவங்களுக்கு உதவி செய்வேன். நீங்க கொண்டு வர்ற குப்பைய திரும்ப எடுத்துட்டு போக உங்களுக்கு என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? இதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கலாம், ஆனா இது எங்களை மாதிரி வாயில்லாத ஜீவன்களை இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குதுன்னு தெரியுமா?
3: காட்டை ரசிக்கணும், இயற்கையை ரசிக்கணும்னு வண்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்து பிளாஸ்டிக் பாட்டில்களையும் சிப்ஸ் கவர்களையும் இங்கேயே வீசிட்டு போயிடுறீங்க. காட்டுக்குள்ள வந்தா குப்பை போடாதீங்க, உங்க பிளாஸ்டிக் கழிவுகளை இங்க கொட்டாதீங்க, முக்கியமா அந்த கண்ணாடி பாட்டில்களை உடைச்சு போட்டுட்டு போகாதீங்க. காடு உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஆனா எங்களுக்கு இதுதான் வீடு. அதனால இனிமே காட்டுக்குள்ள வந்தா இயற்கையை மட்டும் ரசிங்க.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
8: வணக்கம். இயற்கை வேளாண்மை என்பது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக செயற்கை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இயற்கையான இடுபொருட்களை கொண்டு செய்யப்படும் விவசாய முறையாகும். இதனால் மண் வளமும் நீர் வளமும் பாதுகாக்கப்படுகிறது, பல்லுயிர் பெருக்கமும் உறுதி செய்யப்படுகிறது. இயற்கை விவசாயத்தில் இடும் இயற்கை உரங்கள் மற்றும் மண்புழு உரம் மண்ணின் அமைப்பை மேம்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தையும் மீட்டெடுக்கிறது. இரசாயன உரங்களிலுள்ள நைட்ரஜனால் நிலத்தடி நீரும் மேற்பரப்பு நீரும் மாசுபடுகிறது. இரசாயன பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் மற்றும் பறவைகளை அழிக்கின்றன. ஆனால் இயற்கை முறையில் செய்யப்படும் விவசாயத்தால் சூழ்நிலை பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் சமநிலை அடைகிறது. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு பல முன் எடுப்புகளை செய்கின்றது. தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் மற்றும் கரிம உற்பத்திக்கான தேசிய திட்டம் போன்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சியும் நிதி உதவியும் தருகிறது. இயற்கை விவசாயமானது நிலையான விவசாயம், உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைவதற்கு உதவுகிறது. இயற்கை விவசாய பண்ணைகளில் பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் குறைவாக உள்ளது. இயற்கை உரங்கள் மற்றும் உயிரி உரங்கள் பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் அதிகரிக்கிறது. பறவைகள், தேனீக்கள், மண்புழுக்கள் போன்ற பயனுள்ள உயிரினங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது இயற்கை சூழலின் சமநிலை நிலைநிறுத்தப்படுகிறது. இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு உயிரினங்களின் நலன்களையும் பாதுகாக்கிறது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இயற்கை வேளாண்மை ஒரு சிறந்த தீர்வாகும். நன்றி, வணக்கம்.
1: நாம் கேட்டது சூழல் ஒளி வழங்கினார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7 மணி ஆயிட்டுருக்கு. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம், தொழில் தொடங்குவோம். இந்த பகுதியில் தினமும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்கள் கேட்டுட்ருக்கிறோம். இன்றும் நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: சமீபத்தில் சில ஊர்களுக்கு சென்றிருந்தேன். அங்கே எங்கு சென்றாலும் முடிவெட்டுவதற்கு சலூன்கள் வடநாட்டவர்கள் தான் இப்போது தொடங்கிவிட்டார்கள். முன்பெல்லாம் மருத்துவ இனத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மட்டுமே கிராமப்புறங்களிலே அல்லது நகர்ப்புறங்களிலே அந்த முடிவெட்டும் தொழிலை செய்வார்கள். ஆனால் இன்று அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் வடமாநிலம் அருகிலுள்ள கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களை இங்கே பிழைக்கு வந்தவர்கள் எல்லாம் 2 லட்சம் 3 லட்சத்திற்கு நல்ல மீனவன ரோட்டிலே இடம் பிடித்து 1 லட்சம் ரூபாய் போட்டு அழகாக டெக்கரேஷன் செய்து டிவி வைத்து அங்கே அமரக்கூடிய இடத்துல அனைத்து புத்தகங்கள் பேப்பர்களை வாங்கி போட்டு ஏசி செய்து நல்லாக சம்பாதிக்கிறார்கள். காரணம், வடநாட்டவர்கள் தான் இந்த வேலைக்கு போது லாயக்கு. காரணம், காலை 6 மணிக்கு வந்து விடுகிறார்கள், இரவு 11 மணி வரை செல்கிறார்கள், இருந்து செல்கிறார்கள், குறைந்த சம்பளம் வாங்குகிறார்கள். அவர்களுக்கு தங்குமிடம் சாப்பாடு ஏற்பாடு செய்துவிட்டால் அவர்கள் குறைந்த சம்பளம் தான் கேட்பார்கள். காரணம், அவர்கள் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு முடி வெட்டுவதாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கிராப் வெட்டுவதாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு முடிவெட்டுவதாக இருந்தாலும் சரி, அன்போடு நடந்து கொண்டு அவர்களிடம் கிடைக்கக்கூடிய டிப்ஸ், 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை டிப்ஸ் கொடுக்கிறார்கள் என்று என்னிடம் அந்த வடநாட்டு முடிவெட்டுகிறவர் சொன்னார். எனவே அவர்கள் இப்போது தமிழகமெங்கும் சில ஊர்களிலே கடை இருக்காது, பக்கத்தில் உள்ள பெரிய ஊருக்கு போய் வர வேண்டிய காலம் போய் சின்ன ஊரிலே கூட 3 சலூன். அதேபோல் அழகழகாக மக்கள் போய் அமர்ந்து பேப்பர் படித்துவிட்டு ரேடியோவிலே டிவியிலே பாட்டு கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற புத்தகங்களை படித்து கொண்டு வருகின்ற அளவிலே அனைத்து வசதிகளையும் கொடுக்கிறார்கள். நல்ல தரமான ஆட்களை வேலைக்கு சேர்த்து அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், நகத்தை வெட்டிவிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு கண்டிஷன் போட்டு வாடிக்கையாளர்களை கவர்கிறார்கள். எனவே சலூன் என்பது ஏதோ அது கிராமப்புறங்களிலே அல்லது முன்பு போல் மருத்துவ இனத்தை சேர்ந்தவர்கள் செய்கின்ற தொழிலாக இருந்தது, இன்று மாறி எல்லோரும் செய்யலாம், முதலீடு போடலாம். காலை அதிகாலையில் இருந்து இரவு 11 மணி வரை வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். தரமாக செய்ய வேண்டும், கட்டணத்தை சிறிதளவு குறைத்து கொடுத்தால் வாடிக்கையாளர்கள் நேரில் வருவார்கள். காரணம், அவர்களுக்கு வேறு இடத்திலே விட 20 ரூபாய் இங்கே குறைவாக இருக்கிறது என்றால் 1 கிலோமீட்டர் நடந்து கூட வருவார்கள். எனவே அருமையாக டெக்கரேஷன் செய்து பெரிய பெரிய கண்ணாடிகளை வைத்து வருகின்றவர்களை கவர்ந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், தேவையான அந்த பயன்படுத்தக்கூடிய தரமான இயற்கை பொருட்களை விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி அவர் கனிவோடு பேசி அவர்கள் நடத்தினால் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய தொழில். காலப்போக்கில் பெண்களுக்கும் தனியாக பக்கத்திலேயே தொடங்கி அங்கே பெண்களை வேலைக்கு போடலாம், பெண்களுக்கு தனியாக ஜிம் தொடங்கலாம். அரசாங்கமும் சரி வங்கிகளும் சரி போட்டி போட்டு கொண்டு பெண்களுக்கான ஆண்களுக்கான ஜிம், பெண்களுக்கான ஆண்களுக்கான அழகு கலை மையங்கள் போன்றவற்றுக்கு தேவையான அளவு சிறுதொழில் பதிவு நம்பர் வாங்கி கொண்டு அதிக மானியத்தோடு 50% மானியம் இருக்கக்கூடிய கடன் திட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட கடன் திட்டங்களிலே நீங்கள் கடன் வாங்கியும் நன்றாக தொடங்கி உள்ளே அருமையாக டெக்கரேட் பண்ணி மிக சிறப்பாக சிறந்த ஏசிகளை பொருத்தி வருகின்றவர்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் செய்தால் உறுதியாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வருவார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட இப்போது பியூட்டி பார்லர்களை நோக்கி வருகிறார்கள். பெண்களுக்கான பியூட்டி பார்லர்களிலே முடிவெட்டும் நிலையங்கள்

இதே பெண் குழந்தைகளுக்கு வேண்டியதையும் வயதானவர்களுக்கு கூட முடிவெட்டி விடுகிறார்கள். எனவே இது ஒரு இழிவான தொழிலோ அல்லது மற்றவர்கள் செய்யக்கூடாத தொழிலோ அல்ல என்று பெரியவர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லோரும் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு இந்த தொழிலை இறங்கிவிட்டார்கள். எனவே சலூன் தொடங்கலாம், எதிர்காலத்தில் ஒரு ஜிம் தொடங்கலாம், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தொடங்கலாம். அதற்கு கடனுதவி பெற்று பெரிய இடம் வாடகைக்கு பிடித்து அதன் பிறகு ஆங்காங்கே கிளைகள் வைத்து முன்னேற முடியும். நான் ஒரு காலத்தில் 1987 இது போன்ற ஒரு பயிற்சி மையம் தொடங்கி பல்வேறு நபர்களுக்கு பியூட்டி பார்லர் சலூன் ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போது மக்கள் கல்வி நிறுவனம் BSS போன்ற பல நிறுவனங்கள், தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் அதற்கு சான்றிதழ் கொடுக்க ஆரம்பித்தன.

0: மிக பிரமாதமாக சம்பாதிக்கிறார்கள். இப்ப வடநாட்டுக்காரர்கள் போல வடநாட்டுக்கார பெண்களும் பியூட்டி பார்லர்களில் வேலை செய்ய வந்து விட்டார்கள். பெரிய வசதி படைத்தவர்களுடைய வீடுகள், ஐடி கம்பெனிகளில் பணிபுரியக்கூடிய வீடுகளுக்கு அழைத்தால் வீடுகளுக்கே சென்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வீட்டிலேயே முடி வெட்டுதல், அழகுபடுத்துதல், எல்லா நகம் வெட்டுதலிலே தொடங்கி அவர்களுக்கு உணவு என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று பாடம் எடுக்கிற அளவுக்கு போய் அங்கே வீட்டிலேயே அந்த முடி வெட்டி விட்டு நல்ல வருமானம் பார்க்கிறார்கள். இது நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் ஆகக்கூடிய மணப்பெண்களுக்கு, மண மகன்களுக்கு, பல்வேறு விசேஷங்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நேரில் சென்று போய் அழகுபடுத்தி விட்டு அதற்குரிய கட்டணத்தை வாங்கிவிட்டு பில் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படி இந்த துறை மிக பெரிய அளவில் ஒரு லிமிடெட் கம்பெனி போல வளர்ந்து வருகிறது. தமிழகமெங்கும் ஒரே பெயரிலே கடை வைத்திருப்பவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரே பெயரிலே ஆரம்பித்தால் நல்ல பெயர் வந்துவிடும். இந்த கடையில் தான் முடிவெட்ட வேண்டும், எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது என்ற பெயரை எடுத்துவிட்டால் மிக சிறப்பாக நடைபெறும். சில இடங்களிலே பஸ் நிலையங்களில் பகலில் ஒருவர், இரவில் ஒருவர் என்று நடத்துகிறார்கள். ரயில்வே நிலையங்களில் கூட இப்ப சலூன்கள், மஜார் சென்டர்கள் கொண்டு வந்து அரசாங்கமே அனுமதி கொடுக்கிறது. எனவே இது ஒரு அருமையான சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு தொழில். நீங்கள் முடிவெட்டும் திறன் படைத்திருக்க வேண்டும், அழகு கலையை படித்திருக்க வேண்டும் என்று இல்லை. அதை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அது பற்றி நன்றாக படித்தவர்களை வேலைக்கு வைத்தால் பலருக்கு வேலை கொடுக்க முடியும், நன்றாக சம்பாதிக்க முடியும். அரசாங்கத்தின் கடன் மானியம் பெற்று முன்னேறக்கூடிய ஒரு அருமையான துறை. இதை தொடங்கி முன்னேற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:08 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:15 இருக்கு. இப்ப கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. 1000 ஆண்டுகள் கடந்தும் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சேரே பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்காக என்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: தமிழே அமுதே. மனிதர்களுக்கு மிகவும் தேவையான 3 உணவு, உடை, இருப்பிடம். இதில் உணவு முதன்மையானது, உயிரை வளர்க்கக்கூடியது. மிகவும் சிறந்த உணவு எது என்று ஒரு கேள்வி எழுந்தபோது அது தமிழ்நாட்டின் உணவான இட்லி என்று சொன்னார்களா. இந்த இட்லி செரிக்கக்கூடியது, வயிற்றுக்கு இதமானது, எந்த வலியையும் உண்டு பண்ணாது என்று சொல்வார்கள். அதுபோல மிகவும் கேடான உணவு, மோசமான உணவு எது என்ற கேள்வியும் எழுந்தபோது அதற்கும் தமிழகத்தின் உணவுதான் என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்ட பொழுது ஊறுகாய் என்று பதில் வந்ததா. அது சரியோ தவறோ, ஆனால் இந்த ஊறுகாயை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியுள்ள ஒரு சுவையான பாடல் அமுதமாக இனிக்கிறது. ஊறுகாய் இனிக்கிறது, ஊறுகாய் இனிக்குமா என்று கேட்டால் அந்த பாடல் இனிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இற்று தேன் சொட்டும் எலுமிச்சை வற்றியவாய் பேருரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற

0: மாரத்தை மாறிபோல் நல்லெண்ணெய் மாறாமல் நேருறவே வெந்தயம் மணக்க அதன் மேல் காயம் போய் மணக்க உந்து சுவை மாங்காயின் ஒரு காய் நைந்திருக்கும் காடி மிளகாய் காயோடு ஊற கண்ணாடியிலே இட்டு மேல் மூடி வைத்திருக்கிறேன் பார் என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அதில் எத்தனை ஊறுகாய்! எலுமிச்சை ஊறுகாய், நாரத்தை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், காடி மிளகாய் என்று ஒரு பட்டியலே இட்டு நம்மை வியக்க வைக்கிறார். அந்த பாடலிலே இற்று தேன் சுட்டும் எலுமிச்சை என்ற அந்த வார்த்தையை பார்க்கிற போது, அந்த தேன் இருதல் என்று சொன்னால் அப்படியே ஒன்றாக கலந்து விடுதல், எப்படி அதை ஊற வைக்கிறார்கள், ஊற வைக்கின்ற போது அந்த மேல் தோல் இருக்கிறதே அந்த எலுமிச்சை பழத்தின் மேல் தோல் அப்படியே ஊறி ஊறி அது நம்ம அல்வா போல மாறிவிடுமாம். அதிலிருந்து அந்த உப்போடு கலந்த அந்த சாறு வாயிலே படுகிற போது இருக்கின்ற சுவை இருக்கிறதே, அதுதான் இற்று தேன் சொட்டும் எலுமிச்சை. அது தேன் போல இனிக்குமா? தேன் போல இனிக்காது. ஆனால் அந்த சுவையை எப்படி சொல்லுகிறார்? வற்றிய வாய் பேருரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற நாரத்தை. நாரத்தை என்று சொல்லிவிட்டாலே வாயிலே நீர் சுரக்குமாம். பாடலை படிக்கின்ற போதே நீர் சுரக்கிறது. வற்றிய வாய் பேருரைத்தால் நீர் சுரக்கும் பேர் பெற்ற நாரத்தை. இந்த நாரத்தை இருக்கிறதே இது புளிப்புச் சுவையுடையது, புளிப்போடு கலந்த கசப்பு சுவை உடையது. அது உணவிலே எல்லா உணவையும் செரிக்க வைக்கும். ஆனால் அது மட்டும் செரிக்காது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாரத்தை ஊறுகாயை விரும்பி உண்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். மாறிபோல் நல்லெண்ணெய் மாறாமல், மாறி என்று சொன்னால் மழை, இந்த மழை போல நல்லெண்ணெய் அதிலே ஊற்றப்பட்டிருக்குமா? மாறிபோல் நல்லெண்ணெய் மாறாமல் நேருறவே, மனம் எப்படி இருக்கிறது? வெந்தயம் மணக்க அதன் மேல் காயம் போய் மணக்க உந்து சுவை மாங்காயின் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் இருக்கிறதே அது எல்லோருக்கும் பிடித்த ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய். இந்த மாங்காயிலே தான் எத்தனை விதமாக செய்வார்கள் என்று நமக்கு தெரியும். அது வெந்தயம் போட்டு காயம் கலந்து அது தருகின்ற சுவை இருக்கிறதே உந்து சுவை, சாப்பிட சாப்பிட இன்னும் வையுங்கள் இன்னும் வையுங்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த மாங்காயின் சுவை இருக்குமாம். வெந்தயம் மணக்க அதன் மேற் காயம் போய் மணக்க உந்து சுவை மாங்காயின் ஒரு காய், நைந்திருக்கும் காடி மிளகாய். இந்த காடி மிளகாய் என்பது அந்த காலத்திலே சோற்றை வடித்து அந்த நீரை அப்படியே கொட்டாமல் வைத்திருப்பார்களாம். அது புளிக்கும். அதிலே மிளகாயும் மிளகையும் போட்டு உப்பையும் கலந்து நீண்ட நாள் ஊற வைத்திருப்பார்களாம். ஊற வைத்து அதை மோர்ச்சோருக்கு தொட்டு கொண்டு சாப்பிட்டால் இருக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது கண்ணாடி பாத்திரத்திலே போட்டு ஊற வைப்பார்கள் என்று அதன் முறையும் சொல்லித்தருகிறார் பாரதிதாசன். இப்படி இந்த ஊறுகாயின் பெயரை கேட்டிருக்கிறோம். பள்ளியிலே ஊறுகாய் வினைத்தொகை என்று இலக்கண குறிப்பு சொல்லுவார்கள். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் என்று சொல்லுவார்கள். அந்த ஊறுகாய் இருக்கிறதே, ஊற வைக்கப்பட்ட காய் இருக்கிறதே, அதை கூட இனிமையாக அமுதமாக தர முடியும் என்ற நிலையிலே பாரதிதாசன் பாடிய இந்த அற்புதமான ஊறுகாய் வகை இருக்கிறதே, இது கேட்க கேட்க இனிக்கிறது, நாவிலே சுவைக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக அலுப்ராஜு, தேவன், ராணிவா ரெட்டி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:20.

0: வருடங்களாக சைபால்
1: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் சரியாக காலை 7:26 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். நம்மளுக்காக இன்னைக்கு புது புது வார்த்தைகள், அழகான ஆங்கில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க இருக்கிறாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். அவர்களிடம் பேசிடலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஐ எம் கே கே தாமஸ் ஃப்ரம் சிவகலை. டுடே ஆல்சோ I kindly welcome all the listeners for the program. Let's know English. முதலாவது இது ஒலிபரப்பாகிறது, அதற்காக அந்த வார்த்தையவே பார்க்கலாம் என்று கலை சொற்களில் நான் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். Broadcast, BROADCAST, broadcast. ஒலிபரப்பு, ஒலிபரப்புறாங்க. நல்லது. அடுத்த வார்த்தை பாருங்க. இது நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆர்ஜே. ஆர்ஜேனா என்ன என்னன்னு சிலர் கேட்கறாங்க என்கிட்ட. ஆர்ஜேனா ரேடியோ ஜாக்கி. ஜாக்கி, JOCKEY, ஜாக்கி என்னாலே குதிரை பந்தய வீரர்னு தான் அர்த்தம். ஜாக்கி இந்த குதிரை பந்தய வீரர். அவர் அந்த குதிரை பந்தய வீரர் வந்து துவக்கத்துல வந்து அந்த இசை தட்டுக்களை இயக்குறதுக்காக அந்த டிஸ்க் ஜாக்கி என்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வானொலி வந்த பிறகு வானொலி இந்த நம்ம அறிவிப்பாளர் வந்து சிறப்பாக நேயர்களுடன் சுவாரஸ்யமாக பேசி பாடல்களையும் அவர்கள் ஒளிபரப்புவதால் அதற்கு அவர்களுக்கு ரேடியோ ஜாக்கி என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆர்ஜே என்றால் ரேடியோ ஜாக்கி. அடுத்தபடியாக எஃப்எம். எஃப்எம் என்றால் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், பண்பலை, அதாவது அதிர்வன் பண்பேற்றம். அதாவது ஃப்ரீக்வன்சினா அதிர்வன் பண்பேற்றம். இது வந்து தொழில்நுட்ப வார்த்தையாகவும் நடைமுறை வார்த்தையாக நம்ம பண்பலை என்று சொன்னாலே போதும். அதனால் நாம் இந்த மூன்று வார்த்தைகளை இன்று தெரிந்திருக்கிறோம். ஆங்கிலத்தை பொறுத்த மட்டில் நான் அடிக்கடி எல்லோரிடம் சொல்லுவேன் பாரு, என்னுடைய மாணவர்களிடம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் லிசனிங். லிசனிங் என்றால் நல்லா கவனிக்கணும். யாரு எந்த இப்ப அந்த வானொலி கேட்கறவங்க நல்லா கவனிக்க கூடிய அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் பாத்துக்கோங்க, லிசனிங். அடுத்தாப்புல அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஆங்கிலம் நல்லா நம்ம படிச்சுக்கிடணும் அப்படிங்கிறவங்க இந்த நான் சொல்லக்கூடிய 5 வரைமுறையை தெரிஞ்சுக்கிடுங்க. 1 லிசனிங், 2 அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிடுறது, 3 ரீடிங். ரீடிங்னா வாசிக்கணும். நல்லா வாசிக்கும் போது நமக்கு ரீடிங் வந்து புத்தகங்களை அது செய்தித்தாள் அதெல்லாம் வாசிக்கும் போது நல்ல ஆங்கிலத்திலேயோ எந்த மொழி கத்துக்கிடணும்னாலும் ரீடிங் வந்து நமக்கு ரொம்ப உதவும். அப்புறம் ரைட்டிங், நான் பையங்கள்ட்ட எல்லாம் மாணவர்கள்ட்ட ரைட்டிங் சொல்லுவேன். அதாவது 1 எழுதுனாங்கன்னா அது 3 படிக்கிறதுக்கு சமமாயிரும். அப்புறம் ஸ்பீக்கிங், அதை தைரியமா பேசணும். தப்போ சரியோ ஆங்கிலத்துல பேசுறதுக்கு பயமே படாம நம்ம ஐ சும்மா ஏதோ ஒரு வரி ஐ கம்மிங், தப்பு, உண்மையிலே தப்பு, நான் வந்துகிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் ஐஎம் அப்படிங்கிற மாதிரிலாம் போடணும். ஏதோ பிறகு போக போக சரியாயிரும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதாவது பயிற்சி, அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவனையாக்கும். அப்படி நம்ம ஆங்கிலத்துல பேசும்போது ரொம்ப எளிதாக நம்ம இப்படி பேசி விடலாம். நமக்கு ஆங்கில எல்லா வாக்கியத்தையுமே 4 வகையான வாக்கியங்களாக பிரித்து கொள்ளலாம். நம்ம பேசக்கூடியது செய்தி, வினா, கட்டளை, ஆச்சரிய வாக்கியங்கள் தான் நாம் எல்லோரும் பேசுகிறோம். வினா வாக்கியத்தில் ஒரு 5 வார்த்தையை மட்டும் இப்பொழுது சுருக்கமாக சொல்கிறேன். வாட், என்ன, வாட் டு யூ வாண்ட். எல்லாருக்கும் வாட்ங்கிற வார்த்தை எல்லாரும் நன்றாக தெரிந்திருந்தால் பேசுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்தபடியாக வேர், WHERE, வேர் என்றால் எங்கே. வேர் டு யூ வாண்ட் டு கோ, நீ எங்கே போகணும். வேர் ஆர் யூ லிவிங், நீ எங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக வென், வென் என்றால் எப்பொழுது, WHEN, வென் என்றால் எப்பொழுது. வென் டிட் யூ கம் ஹியர், நீ எப்பொழுது இங்கே வந்தாய். அடுத்தபடியாக ஒய், வை ஆர் யூ லேட், நீ ஏன் பிந்தி இருக்கிறாய், இன்று ஏன் பிந்தினாய். அது ஒய், ஏன், எதற்கு.

0: இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர், ஹூ இஸ் யுவர் டீம் லீடர், உனக்கு உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் யார், அது மாதிரி ஹூ என்று கேட்க வேண்டும். கடைசியாக ஹவு, ஹவு டிட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை நீ எப்படி தீர்த்தாய், அப்படி இந்த ஐந்து ஒண்ணு ஆறு, இந்த WH க்வெஸ்சன்ல இந்த ஆறு வார்த்தைகளையும் நன்றாக பிராக்டிஸ் பண்ணினாலே நம்ம பேசுவதற்கு நமக்கு ரொம்ப அதாவது வசதியாக இருக்கும், அது பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்கும். அதான் காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. டைம் இஸ் ப்ரெஷியஸ் அண்ட் டியூட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். டைம் இஸ் ப்ரெஷியஸ் அண்ட் டியூட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. செய்யும் தொழிலே தெய்வம், ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். அதாவது நெல்லை பண்பை பண்பலை நேயர்கள், மன மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். சகுனி திரைப்படத்திற்காக சோனு, சைந்தவி, ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:32.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் எவ்வளோ கிலோவில் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 25 ரூபாயில் இருக்குது. கத்திரிக்காய் 44, வெண்டைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 80 ரூபாயில் இருக்குது, கொத்தவரங்காய் 28, பாகற்காய் சிறியது 55 ரூபாயில் இருக்குது, பெரியது 50 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 32, முருங்கைக்காய் 24, பெரிய வெங்காயம் 38, சின்ன வெங்காயம் 65, காராமணி 80 ரூபாயில் இருக்கு. அதே மாதிரி கோபக்காய் பார்த்தீங்கன்னா 55 ரூபாய், தேங்காய் 62 ரூபாய், வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாயில இருக்கு. கீரை வகைகள் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில இருக்கு. மல்லி இலை 45, புதினா 65, கருவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 40, இஞ்சி 205 ரூபாயில இருக்கு, மாங்காய் 40 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 40, உருளைக்கிழங்கு 26, கேரட் 90, ரிங் பீன்ஸ் 115, சௌச்சோ 36, முட்டைகோஸ் 40, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் 44, குடமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 80, பூண்டு 330 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாய், சோயா பீன்ஸ் 120 ரூபாய், பச்சை பட்டாணி 170, சேம்பு 40 ரூபாய், சேனைக்கிழங்கு 44, சீனிக்கிழங்கு 45, பனங்கிழங்கு 60 ரூபாயில இருக்கு. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்குது, ஏலக்கி 90, மட்டி 80 ரூபாய், நேந்திரம் பழம் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 70 ரூபாய், ஆப்பிள் 260 ரூபாயில் இருக்குது, அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 200 ரூபாய், கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாய், சப்போட்டா பழம் 50 ரூபாய், பப்பாளி 40, நெல்லிக்காய் 50, திராட்சை 120, சாத்துக்குடி 80, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, ஆரஞ்ச் 180 ரூபாயில் இருக்கு, தர்பூசணி 30 ரூபாயில இருக்கு, மாம்பழம் பாத்தீங்கன்னா 80 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு வகைகள் வாரியா. நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஏ ஆர் அமீன் பாடியிருக்காங்க, ஏ ஆர் ரகுமான் இசையில, விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சில பகுதிகளில் வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு தான் கேட்க போகிறோம். பழையப்பேட்டை பொருட்காட்சி திடல் அந்த துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி டவுன், மேலரத வீதி மேல்பகுதிகள், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்கு ரத வீதி வடக்கு பகுதிகள், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணி கரிசல் குளம், வாகைக்குளம், குன்னத்தூர் பேட்டை, தொழிற்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சரஸ்வதி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், எஸ் என் ஹைரோட், பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, சி என் கிராமம், குறுக்குத்தெரு, குறுக்குத்துறை, அதுக்கப்புறம் கருப்பன் துறை, டவுன் கீழரத வீதி, போஸ் மார்க்கெட், ஏபி மாட தெரு, சுவாமி சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேல மாட வீதி, அதுக்கப்புறம் போத்திஸ் நயினார்குளம் மார்க்கெட், வவுசி தெரு, வையாபுரி நகர், பாரத் இந்துஸ்தான் பெட்ரோலியம், சிவன் கோவில், தெற்கு தெரு, ராம் நகர் மற்றும் ஊர் உடையான் குடியிருப்பு பகுதி.

0: இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். தனுஷ் அவர்களும் யோகி பி அவர்களும் பாடியிருக்காங்க. ஷான் ரோல்டன் இசையில தனுஷ் அவர்கள் தான் இந்த பாடலையும் எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்டிருக்கு.
1: Watch out, I'm with babies. It's Raghu Vara back again.

ஐபி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 7:50 இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் இன்று தொடங்கி, அது 31/7/2026 தொடங்கி 4ஆம் தேதி August 4 வரைக்கும் குற்றால சாரல் திருவிழா நடைபெற இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/8/2026 சனிக்கிழமை வந்து இந்த நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கு. இந்த கண்காட்சியில் உங்க செல்ல பிராணிகள் நீங்கள் வளர்ப்பீங்க இல்லையா, உங்களது நாய்களை இங்கே காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நீங்கள் பதிவு செஞ்சிடணும். அதாவது உங்கள் நாயை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பதிவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் காட்சிப்படுத்துதல் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, பிற்பகல் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிறப்பாக காட்சிப்படுத்தினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சிறப்பு பரிசுகளும் அந்த நாய்களுக்கு பாராட்டு சான்று

களும் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய எல்லா நாய்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரேபிஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் எக்ஸிபிஷன் நாளைக்கு தென்காசி மாவட்டத்தில் நடைபெற இருக்கிற குற்றால சாரல் திருவிழாவில் நடைபெற இருக்கு கலைவாணர் அரங்கில். ஸோ உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக உங்களோட நாய்களை அங்கே போய் காட்சிப்படுத்தலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு டோரா திரைப்படத்திற்காக விவேக் மெர்வின் இசையில் மெர்வின் சாலமன் பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:55 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பல்வேறு பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்ட் இருக்குது, எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இது வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சைக்காட்ரிக் ஸ்டாஃப் நர்ஸ், இதுவும் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து 3 பணியிடங்கள் இருக்கு. இது வந்து முற்றிலும் தற்காலிகமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதன் மூலம் நீங்க வந்து நிரந்தர பணியோ முன்னுரிமையோ இல்ல சலுகையோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பம் பாத்தீங்கன்னா இணையதளத்தில் இருக்கு. இணையதள முகவரி என்ன அப்படின்னா திருநெல்வேலி.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ண அந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் இதர சான்றிதழோடு நீங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கொண்டு எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி, அதாவது August 8ஆம் தேதி அன்று மாலை 5 மணிக்குள்ள ஒன்று நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை அனுப்பலாம். முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சுகாதார அலுவலகம், N1622 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/8/2026. நிகழ்ச்சியில் இப்போ அழகான பாடல் கேட்க போறோம். என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, மகளிர் மட்டும் கோல்டு தேவராஜ் பாடியிருக்காங்க. ஜிப்ரான் இசையில உமா தேவி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

வந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தப் புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி இறுதியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 101.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 8:03 ஆயிட்டு இருக்குது, கேட்டு இருக்கிறீங்க, கேட்க போறீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கும் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க தகவல்களை என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்ன்றத கேட்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன விஷயங்களை எங்களுக்காக சொல்ல போறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நில அளவை துறையை பற்றி நாம் இப்பொழுது விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நில அளவைகளில் உள்ள விஷயங்களை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று தெளிவாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ நிலங்களை வந்து அளக்கிறதை பற்றி பார்க்கும்போது, நிலங்கள் அனைத்தும் இப்போ வந்து மெட்ரிக் முறையில் அளக்கப்பட வேண்டும் என்று அரசு ஆணையிட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், பழைய அளவு முறைகளில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தது. உதாரணமாக 435.6 சதுரடி என்பதை பலரும் 436 சதுரடி என்றே ஒரு செண்டை கணக்கிடுகிறார்கள். இது அதிகமான ஏக்கர்களில் இருக்கும் பொழுது விஸ்தீர்ண அளவுகள் வித்தியாசப்படும், இதனால் பணமதிப்பில் சிக்கல் எழும். ஆகவே அனைத்தும் மெட்ரிக் முறையில் அளவீடு செய்யும் பொழுது அளவு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் விரைவில் தீர்ந்து போகும் வாய்ப்பு உள்ளது. மெட்ரிக் முறை என்பது ஹெக்டேர் இயர்ஸ் என்ற முறையிலும், அளவுகள் அனைத்தும் மீட்டர் முறையிலும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு ஹெக்டேர் என்பது 2 ஏக்கர் 47 சென்ட் நிலத்தை உள்ளடக்கியது. ஒரு ஏர் என்பது 2.47 சென்ட் நிலத்தை உள்ளடக்கியது. ஒரு மீட்டர் என்பது 3.28 அடிகளை கொண்டது. பலரும் ஒரு மீட்டரை 3.25 அடி இப்படியே சொல்லுவாங்க, 3.25 ஆனால் உண்மையிலேயே ஒரு மீட்டர் என்பது 3.28 அடிகளை கொண்டது. அப்போது இந்த மாதிரி தவறாக கணக்கிடும் பொழுது விஸ்தீர்ண கோளாறுகள் ஏற்படக்கூடும். ஆக ஒரு சதுர மீட்டர் என்பது 10.7584, அதாவது 3.28 இன்ச் 3.28.

0: 3.28 இன்று பெருக்கல் 3.28, இதை பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 10.7584 சதுரடியாகும். ஆக ஒரு ஹெக்டேர் என்பது 10,000 சதுர மீட்டர் விஸ்தீரணத்தையும் ஒரு ஏர்ஸ் என்பது 100 சதுர மீட்டர் விஸ்தீரணத்தையும் உள்ளடக்கியது. ஒரு சென்ட் நிலம் 0.4047 ஏர்ஸ் அல்லது 40.4686 சதுர மீட்டரும் ஒரு ஏக்கர் நிலம் 40.4686 ஏர்ஸ் அல்லது 40.4646 சதுர மீட்டர் விஸ்தீரணத்தையும் உள்ளடக்கியது. இந்த மாதிரி அந்த கணக்குகள் பார்க்கும் பொழுது அதில் சின்ன சின்ன காலடி அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவுக்கு பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனை ஆகிப்போம். ஆகவே நில உடைமை பதிவேடு என்ற பட்டாவில் அளவுகள் அனைத்தும் மெட்ரிக் முறையில் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதனால் ஏக்கர் செண்டு முறையில் உள்ள அளவுகள் மெட்ரிக் முறைக்கு மாறும் பொழுது புள்ளிகளுக்கு பின்னர் வரும் எண்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதாரணமாக புள்ளிக்கு பின்னர் 5 அதற்கு மேற்பட்ட எண்கள் வரும் பொழுது அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக 435.6 என்பதை 436 என்று முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து கணக்கியல் முறையில். ஆனால் நில அளவீட்டில் அவ்வாறு செய்தால் அதிகமான விஸ்தீரணத்தை கொண்ட நிலங்கள் பண மதிப்பில் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால்தான் தற்போதைய கிரை ஆவணங்களில் சொத்து விவரத்தில் சொத்தின் விஸ்தீரணம் செண்டு சதுரடி என்றாலும் சதுர மீட்டரில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. இப்பொழுது நாம் அதுக்கு அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது நத்தம். அப்படி நம்ம கிராம வருவாய் ஆவணங்கள்ல இதெல்லாம் பார்த்தால் நத்தம் நத்தம்னு ஒரு வார்த்தைகள் வரும். நத்தம் என்றாலும் கிராம நத்தம் என்றாலும் பொருள் ஒன்றுதான். நத்தம் என்றால் கிராம பகுதிகளில் உள்ள குடியிருப்புக்கான பகுதி என்று பொருள். கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அரசு சில நிலங்களை யாருக்கும் வழங்காமல் அரசின் கைவசம் வைத்திருக்கும். அதனை நத்தம் புறப்போக்கு என்று அழைக்கப்படும். மாநில அரசு அல்லது மைய அரசு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் இலவச வீடுகளோ அல்லது இலவச மனைகளோ பொதுமக்களுக்கு வழங்கும் போது நத்தம் புறம்போக்கு நிலங்களில் ஒதுக்குவதற்கு வருவாய்த்துறையினர் வகை செய்வார்கள். கிராம நிர்வாக அதிகாரி புறம்போக்கு நிலங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். புறம்போக்கு நிலங்களை 2 வகையாக பிரிக்கலாம். 1 நத்தம் புறம்போக்கு, மற்றொன்று சாதாரண புறம்போக்கு. இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்பது நத்தம் புறம்போக்கு குடியிருப்புக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். சாதாரண புறம்போக்கு என்றால் குடியிருப்பு மனைக்கு உகந்ததாக இருக்காது. உதாரணமாக சுடுகாடு பகுதியில் உள்ள நிலம், கல்குவாரிகள், ஏரிகள் மற்றும் குளங்களின் அருகில் உள்ள நிலங்களை சொல்லலாம். இவைகள் குடியிருப்புக்கு ஒதுக்க முடியாத நிலையில் இருக்கும். அந்த நத்தம் என்ற வார்த்தையானது 1860 பின்னரே வருவாய் ஆவணங்களில் காணப்படுகிறது. 1912 பின்னர் நத்தம் குடியிருப்பு என்ற வார்த்தைகளாக வருவாய் ஆவணங்களில் அதிகமாக பதிவாகியுள்ளது. நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து வீடு கட்டி குடியிருப்பது என்றைக்குமே ஆபத்தானது. தொடர்ந்து 30 இடைவெளி இன்றி நத்தம் புறம்போக்கில் ஒருவர் வீடு கட்டி குடியிருந்து வந்தால் அவரை அரசு காலி செய்ய இயலாது. 30 முன்னர் எந்த நேரத்திலும் அறிவிப்பு கொடுத்து குடியிருக்கும் வீட்டை இடிக்கும் உரிமை அரசுக்கு உள்ளது. 30 தொடர்ச்சியான அனுபவத்தை ஒருவர் கொண்டிருக்கும் பொழுது காலவரையறை சட்டம் 1963 பிரிவு 25 உட்பிரிவு 3 அனுபவ பாத்தியதையின் அடிப்படையில் உரிமை கோர வழி செய்கிறது. அவருக்கு அரசு பட்டா வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட மிச்ச விஷயங்களை நாளை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: எட்டு மணி 9 ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் தகவல்களை கேட்டும் வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கலாம். கனா திரைப்படத்தில் இருந்து

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6ங்க.
4: எட்டு மணி 15 நிமிடமாக இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வேதமும் நாதமும் தான் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
5: பரதநாட்டியத்தில் தொடக்க பாடல்கள் எப்பொழுதும் கடவுளுக்கும் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கும் வழிபாட்டு உருப்படிகளாகவே உள்ளன. இன்று இதில் நிறைய வகைகள் ஆடப்படுகின்றன. ஆனால் முற்காலத்தில் நாட்டிய நிகழ்ச்சிகள் மேள பிராப்தியுடன் தொடங்கின. இது திரைக்கு பின் வாத்தியங்களால் வாசிக்கப்படும் முன்தரவு, அதாவது ப்ரீலூட் என்பார்கள். தொடர்ந்து தோடையமங்கல்

மேளம், சபாவந்தனம், பிறகு அலாரிப்பு ஆடப்பட்டது. மேள பிராப்தி என்பது ஒரு லயப்பகுதி. இது நட்டுவனாரால் இயக்கப்பட்டது. சிறப்பாக குறிப்பிடப்பட்ட சில ராக தாளங்களில் இசைக்கப்பட்டன. மிருதங்கத்தில் சொற்களை வாசிக்க தொடங்கப்படும். பிறகு பக்க இசைக்குழுவினர் சேர்ந்து கொள்வர். நட்டுவனார் சொற்களை இசைப்பார். இடையில் கூடவே வழிபாட்டு பாடல் தோடயம் பாடப்படும். இதனை தொடர்ந்து மேலும் சொற்கட்டுகளும் ஒரு மங்களமும் இசைக்கப்படும். ஆடுபவர் மேடையில் தோன்றுவதற்கு முன்னர் இவை மங்களகரமான தொடக்கமாக அமையும். பல்லவியில் அனுலோமம், பிரதிலோமம் ஆகியவற்றை கையாள்வது மேள பிராப்தியின் தனித்தன்மை ஆகும். அனுலோமம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட முதல் காலத்திற்கு ஏற்ப வேகத்தை அதிகரிப்பது. பிரதிலோமம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட முதல் காலத்திற்கு ஏற்ப வேகத்தை குறைப்பது. தோடயம் என்பது தொடக்கம், தொடங்குவது என்பது இதன் பொருள். நாந்தி எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கும் முன்னர் செய்யப்படும் பூஜையைப் போல தோடயம் என்பது தோஷகம் என்பதும் ஆகும். மங்களம் என்றால் மங்களகரமானது. பல ராகங்களிலும் தாளங்களிலும் அமைக்கப்பட்ட ராக தாள மாளிகையில் உள்ள ஜெய ஜானகி ரமண பஜனை சம்பிரதாயத்தில் உள்ள பாடல் ஜெய ஜானகி காந்த புரந்தரதாசருடைய பாடல் ஆகியவைகளை இன்றும் சாதாரணமாக நடைமுறையில் உள்ள தோடயங்களில் பாடி வருகின்றனர். ராகத்தில் அமைக்கப்பட்ட தத்தகாரத்துடன் தோடய மங்களம் தொடங்கப்படலாம். அப்போது ஆடுபவர் மேடையில் பிரவேசிக்கிறார். பாடலின் ஒவ்வொரு வரியிலும் சாகித்யம் உள்ளது. இதில் ஜதி இடையிட்டு வரும். தோடய மங்களங்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கடவுளின் துதியாக இருக்கின்றன. புஷ்பாஞ்சலி, அபிநய தர்ப்பணம், நாட்டிய சாஸ்திரம், பரதார்ணவம், ஏனைய பழமையான நூல்கள் ஆகியவற்றில் புஷ்பாஞ்சலி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அபிநய தர்ப்பணம் கூறுகிறது, எல்லா தடைகளையும் களைவதற்காக, எல்லா கடவுளையும் திருப்திப்படுத்துவதற்காக, பார்வையாளர்களின் வளத்திற்காக, நாட்டிய குழு தலைவருடைய நலத்திற்காக, வேடங்களை தாங்கும் நடிகர்களின் பாதுகாப்பிற்காக, சீடனுக்கு குரு கிடைக்க, குருவுக்கு சீடன் கிடைக்க புஷ்பாஞ்சலி ஆடப்படுகிறது. கை நிறைந்த மலர்களை அர்ப்பணித்த பிறகு கடவுளர்களை வணங்கும் மேடையை சுற்றி வந்து பிறகு அபிநயம் பிடிக்க தொடங்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் புஷ்பாஞ்சலி ஆடப்பட வேண்டும் என்று பரதார்ணவம் கூறுகிறது. மல்லாரி, மல்லாரி என்பது பெரிய மேளத்தால் கோயிலின் உற்சவ புறப்பாட்டின் போது வாசிக்கப்படும் கருவி இசையாகும். மல்லாரி மூன்று காலங்களில் வாசிக்கப்படுகிறது. தற்போது பரதநாட்டிய உருப்படிகளுள் மல்லாரியும் இடம்பெறுகிறது. உதாரணத்திற்கு ஆதிதாளத்தில் ச

0: சாணி. இதனை மூன்று காலம் வாசிக்கிறார்கள். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: எட்டு மணி 19 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் அணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டீங்க வேதமும் நாதமும் நிகழ்ச்சி உரை வழங்கினாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். ஜில்லா திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. நேரம் 8:25 இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458, 0444-9864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நான் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டு நினைச்சிருங்க அனிருத்துடைய இசையில.

0: 8:45 ஆகிட்டிருக்குது. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வேலைக்காரன் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தி அவர்கள் இணைந்து பாடின பாடல் விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேரம் 8:50 ஆகிட்டிருக்குது. இனி கேட்கலாம்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கா சைபால் இதையில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
4: சைபால்.

0: சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
1: என்ன சார், உங்க பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அது அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
0: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: 5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் முகல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 20

6 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கமைத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போதான் இந்த மாதம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தேதி 31 ஆகிடுச்சு. இந்த 25 தாண்டினாலே நிறைய வீடுகளில் இந்த அங்கங்கே சதறி கிடக்கிற 1 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள்லாம் கொஞ்சம் மதிப்பு கூடிடும். ஆமாங்க, 1ஆம் தேதி ஆனால் நமக்கு வந்து என்ன செலவு பண்ணணும் கூட தெரியாது, மீதி பைசா இருந்தால் கூட எங்கேயாவது போட்டு வச்சுருப்போம் ஷெல்ஃபில், அப்புறமா தேவைப்படும் எடுத்துக்கலான்னு. ஆனால் அந்த மாத கடைசி ஆகும்போது தான் உருட்டு எடுத்து அதெல்லாம் வந்து எங்கே என்ன தேவைப்படும் அதை வாங்குறதுக்கு இந்த காயின் யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்ருப்போம் இல்லையா. இந்த மாதிரி பொறுப்பு அங்கங்கே ஒழிச்சு வச்சு சேமித்து வைக்கிறதுல பெண்கள் வந்து எப்போவுமே ஸ்மார்ட் தான் சொல்லணும். அதுக்காக இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி அதை பற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரெண்டு விஷயத்தை பற்றியுமே பேச போகிறோம். பொதுவாக கணவன் மனைவி பந்தம் அப்படிங்கிறது கயிறு கட்டி இழுக்கிற ஒரு போட்டி கிடையாது, கை கோர்த்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டு பயணமாக இருக்குது. ஸோ இந்த பயணத்தில் குடும்ப ஒத்துமைக்கு ரொம்ப பெருசாக உதவக்கூடியது பெண்களுடைய அந்த பொறுமையாக ஆண்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கிறதா, இதை தான் பேச போகிறோம். கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை 0462-2256-1132 அப்படி இல்லைனா 0462-2256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. உங்கள் கருத்துக்களை கேட்கறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன், நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். ஸோ என் கூட பேசுகிறக்காக முதல் நேர் யார் எங்கேருந்து கேட்டலாம், வணக்கம்.
2: ஜெயமா செபாஸ்டியன் மேடம், ஒரு பணிவான காலை வணக்கம் மேடம், ரவிக்குமுதா மூலரெட்டி மேடம்.
1: சூப்பர் சார், முதல் நேரம் வந்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
2: பொறுப்பு இல்லாம இருந்தப்பா, இனிமேல்தான் நீ எப்படி பொறுப்பா இருக்கணும் கத்துக்கணும்னு. என் மனைவி பத்தி எங்க மாமியான சொல்லுவேன், அவ எவ்வளவு ஒரு இது பண்ணாலும் பொறுமையா போறது உன்னோட கடமை அப்படி இவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது, ரெண்டு ஏன்னா 1 வருஷம் எங்க மாமியா வீட்டுல வீட்டமா இருந்தது. அப்ப சொன்னாங்க, அப்ப என்ன அவங்க வந்து படிச்சிருக்காங்கன்னா படிக்கல, ஏதோ என்ன பத்தி ஒண்ணு சொல்லிருப்பாங்க, மறுவாட்டி வருமா என்னமோ தனியா போயிருமா வீட்டுக்கு அப்படின்னா, வாடகை எடுக்க வீட்டுக்கு
1: போயிருமா.
2: சரிமணி என்ன சொல்லிட்டு பொறுப்பா ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எனக்கு 36 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு, இப்ப 4 வருஷமா இன்னைக்கு வீட்டுல குறை வச்சுட்டாங்க. அவங்க பொறுப்பா வந்து கரண்ட் புல்லு தண்ணி புல்லு வீட கிளீன் பண்றது, ஏன்னா ஏற்கனவே சமையல் மாஸ்டர், பிள்ளைகள் யாரு வந்தாலும் அழகா சமைச்சு இந்த வீட்டை கிளீன் வந்து மாசம் மாசம் கரண்ட் புல்லு தண்ணி புல்லு ரேஷன் கடை அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும் போது நம்மள என்னைக்கு மூக்கணாங்கயிறு போட்டாச்சுனாலே நம்ம ஒரு காலை அடிங்கறதெல்லாம் மேடம். அவங்களுக்கு நம்ம ஃபுல்லா சப்போர்ட் இருந்தா நம்ம எப்போதுமே ஆளுமனத்துல அமைதியா இருக்கலாம், அவங்களுக்கு வழி கொடுக்கணும் கண்டிப்பா. நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்தது.
1: நன்றி சார், நன்றி வந்தீங்க. இந்த விஷயத்த சொல்லி

0: ஆகணுங்கமே யோசிச்சிருப்பாங்க போல. ரொம்ப அழகாக பொறுமையாக சூப்பராக சொல்லிட்டு போனாங்க. ரெண்டு பேருக்குமே இருக்குதுங்க. ஒருவேளை ஏதாவது ஒருத்தர் குறைவுப்படுதா, யாராவது ஒருத்தர் கொடுத்து போகிறது தப்பு கிடையாது, ஆண்கள் பொறுப்பாக நடந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். சார் கோயில் கலிதமன் சகோதரி நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க.
1: குடும்ப உறவுக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா? ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப உறவுன்னாலே அது பெண்கள் கையில தான் இருக்கு. அந்த பெண்கள் கரெக்டா இருந்து சரியா இருந்து பொறுமையா இருந்து அந்த பொறுமையா கொண்டு போயாச்சு ஒன்றுமான அந்த குடும்ப உறவுகள் சிதறாகும். ஆண்கள் என்னதான் பொறுப்பா இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை கட்டி காக்குறது ஒரு பெண் தான். பெண் இல்லைன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, கோயில்ல சிலை இல்லாத ஒரு கோயில் மாதிரிதான். அந்த பெண்களுடைய ஒரு பொறுமை தாம ஒரு குடும்பத்தையே தலை தூக்கி கட்டிட்டு இருக்கோம். அதனால பெண்கள் வந்து பொறுமையில சிகரம் தான். அந்த பொறுமையை நம்ம வந்து ஆண்களும் பொறுப்பா நடந்தாட்டி விடுமான அந்த குடும்பம் சீராகவும் சிறப்பாகும். எந்த விதமான மாற்றுக்கள் வாய்ப்பளிக்க நெல்லர் என்பது நன்றி அம்மன்.
0: நன்றி சார், நன்றி. பெண்களின் பொறுமைதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: பேசிக்கொண்டிருக்கும்
0: ஓகே வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஓட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்புக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி சார், சொல்லுங்க. இரணியல் ஜெகதீசன் சார், எங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: பெண்கள் பொறுமை தான். பொறுமையா இருக்கும்போது தான் நமக்கு அந்த பொறுப்புகள் வந்து செய்யணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, அந்த பொறுப்புகள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பொறுப்பா தான் இருக்கிறோம். இது ரெண்டும் கலரும் போதுதான் அந்த குடும்பமே சிறப்பா அமையுது, என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றிமா.
0: சூப்பர் சார். சுனேகள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் இன்றைக்கி வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து முதல் நேர் மட்டும்தான், ரெண்டுமே முக்கியம் தாங்க அப்படி தான் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க. அதாவது ஆண்கள் பொறுப்பாக நடந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் வந்து நிறைய பாரம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி சில இடத்துல வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர்னால ஆண்கள் கத்துறாங்க அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் பொறுத்து போகும்போது குடும்பத்தில் அந்த சந்தோஷமும் ஒத்துமையும் அப்படியே இருக்கும் இல்லையா? என் கருத்து இருக்கட்டும், உங்கள் கருத்து என்ன கால் பண்ணி சொல்லுங்கள். 0462-2512-3 அப்படின்னா 0462-2512-3 அப்படிங்க எங்களுக்கு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஜெய்மா செபாஸ்டியன், ஆனால் வந்து எனக்கு லைன் கிடைக்க மாட்டேன் நினச்சின்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கருத்து கேட்குறக்கானு காத்துட்ருக்குறேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. ஆண்களாக பெண்களாங்கிற மாதிரி கேள்வி வச்சுட்டோம், அதை பற்றியே பாட்டு கேட்டால் நச்சுன்னு இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் கேட்க இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் ஹரிச்சரன் சுஜாதா மோகன் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய செயலா பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது நிலைப்பண்பலை 102.6.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 9:16 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: சிறந்த பூங்கா நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவக்கூடியது பெண்களுடைய பொறுமையா ஆண்களுடைய பொறுப்பா அப்படின்னு நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? நலமா இருக்கிறேன்.
1: கும்பகோணத்துல இருந்து வாரியங்கவன் குளஞ்சிநாதன்.
0: குளஞ்சிநாதன் சார் சொல்லுங்க.
1: என்ன குறித்து கேட்டீங்கன்னா, பொறுமையின் சிகரம் பெண்கள் தான். ரெண்டாவது, இந்த மாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைப்பு
0: கொடுத்துருக்கீங்க.
1: இந்த மாதத்துல தான் பெண்களுக்கு அதிகமாக இறை வழிபாட்டுல இருப்பாங்க. அடுத்தது இந்த கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, இந்த தண்ணி எல்லாம் அதிகமா காவியத்தை வர்றது இந்த மாதம் தான். அம்மனுடைய வழிபாடும் இந்த மாதத்துல தான் அதிகமா நடக்கும். பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான விளக்கு பூஜைன்னு சொல்லக்கூடிய எல்லா திருக்கோயிலும் விளக்கு பூஜையில கலந்துப்பாங்க. அதனால பொறுமையின் சிகரம் தான் பெண்கள் என்ன கொடுத்து கேட்டா. ஆனா அவங்க என்ன பொறுமையும் இருக்கணும் பெண்கள் என்பது என்னோட கருத்து வாய்ப்பு.
0: நன்றி சார். நன்றி. குடும்ப ஒற்றுமைக்கு பெண்களின் பொறுமை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: உங்களுக்கும் இளையத்தான பொறுத்து எல்லா நேயர்களுக்கும் இன்னும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது வீரவணன் கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
0: புருஷோத்தமன் சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன?
2: சரி சார், அதாவது புருஷன் கொண்டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, இப்ப வந்து கல்யாணம் ஆகாத பேச்சுலர் வந்து வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு தனி தவ வாழ்க்கை. அது கல்யாணம் கட்டிட்டு வாழ்றதும் அதே மாதிரி தவ வாழ்க்கை தான். இரண்டையும் வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இரண்டுமே தவம் தான் அப்படின்னு இருக்காரு. ஆக இருவரும் வந்து கல்யாணம் கட்டின பிறகு, கல்யாணம் கட்டலன்னா ஒரு வித பிரச்சனை முடிஞ்சது. கல்யாணம் கட்டியாச்சுன்னா ரெண்டு பேரும் நம்ம வந்து இதை ஆன்மீக ரீதியிலாவே எடுத்துக்கிட்டாலும், நம்ம ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், நிறைய சந்தோஷம், நிறைய கடமைகள் ரெண்டு பேருமே சேர்ந்து முடிச்சா ஈஸியா நல்லபடியா வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி. அருமையா சொன்னீங்க நிகழ்ச்சியில பங்குறதுக்கு. சோ ஆண்களுடைய பொறுப்பு பெண்களுடைய பொறுமை ரெண்டுமே அவசியம் தான் குடும்ப ஒற்றைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றுமையா இருக்கணும்னு அடுத்து என்ன தேவை கால் பண்ணிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டியோட சேர்ந்து இளங்க பேசுறேன்.
0: இளங்க சார் சொல்லுங்க.
3: பெண்கள் எப்பயுமே பொறுமையா தான் இருப்பாங்க. அதனாலதான் கங்கை காவிரி அப்படின்னு இந்த காவிரிகளுக்குதான் பேர் வச்சுக்கிறோம். ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னா ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கணுமா? ஆண்கள் பெரும்பாலும் பொறுப்பா இருக்கிற வீடுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? அவங்க பொறுப்பு இல்லாம இந்த ஊதாரி இப்படி செலவுங்கிறாங்கல்ல, இது மாதிரி தேவையில்லாத செலவு எல்லாம் எழுதி வச்சுட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க, அப்பதான் அந்த குடும்பம் மேன்மை இல்லாம போகுதுங்க. அதாவது எப்பயுமே ஒரு குடும்பம் வந்து மாட்டு வண்டி மாதிரி ரெண்டு சக்கரமும் சரியா இருக்கணும். அந்த ரெண்டு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஏதாவது பிரச்சனைனா கூட வண்டி நின்று போயிடும். அதுல குறிப்பா வந்து அந்த மாடு மாடு இருக்கிறது குடும்பத்தார், மாடு மாதிரி இருக்கிறவங்க இருந்தாலும் மான, அதாவது ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் பொறுப்பா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் பொறுமை பெண்கள்ட்ட இருக்குதுங்க, பொறுப்பு ஆண்கள்ட்ட இருக்குது. அதனால ரெண்டுமே தேவைப்படுது ஒரு குடும்பத்துக்கு. ரெண்டும் இருந்தா அந்த குடும்பம் ஓஹோன்னு இருக்குமா?
0: சூப்பர் சார், நன்றி. நன்றி.
3: நன்றிமா.
0: அது உண்மைதான். அதாவது என்னதான் சொல்லுவோம்ல, நம்ம என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெண்கள் பொறுமையாக இருந்தாலுமே ஆண்களுடைய பொறுப்பு வந்து அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடமைகளை செய்கிறது சந்தோஷத்தோடு செய்வாங்க. என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி சலிப்பு தட்டாமல் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுவீங்களா? அந்த பொறுப்பாக ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு அப்படின்னாலே அந்த தலைவியும் சரி, குடும்பத்தில் மற்றவங்களும் சரி, அந்த விஷயங்களை செய்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக செய்வாங்க. தொடர்ந்து பேசாமல் நேயர்கள்கிட்ட உங்களை கருத்துக்களை கூட நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா அப்படின்னு கால் பண்ணுங்க. 0462-256-1132 அப்படி இல்லனா 0462-256-1133 அப்படியே எங்களுக்கு. ஜெமிமா என் கால் எடுக்க மாட்டேங்கிற நினைச்சீங்கன்னா, ஏன்னா இப்போ பாட்டு நம்ம கேட்க போறோம். பாட்டல் கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 9:20 ஆகிட்டு இருக்குது. பாடலும் கேட்க இருக்கிறோம். பாபநாசம் திரைப்படத்திலிருந்து நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் மாளவிகா, அனில்குமார், சுந்தர் நாராயண ராவ் அவங்க இணைந்து பாடினது ஜிப்ரானுடைய இசையில. இந்த மாதிரி குடும்பம் தான் நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது தோணும். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நிறைய குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனை வந்து அந்த மாத கடைசியை சமாளிக்கிறதுல வந்து எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே இருந்துக்கும் போது அங்கே வந்து பிரச்சனை ஆகும் இல்லையா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக கணவர்கள் குடும்ப தலைவர்கள் மாத கடைசி சமாளிக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்து வச்சிட்டாலும் இந்த குடும்பம் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம். இப்படி பொறுப்பாக நடந்துக்கிறது குடும்ப ஒற்றுமைக்கு உதவி செய்யுமா? அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா அப்படின்னு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர்
0: இந்த நேர் இணையத்தெல்லாம் இனிப்புக்கு வந்தாலே ஹோல்ல வச்சிருக்காங்க. வணக்கம். உங்களுடைய கருத்து என்னவா இருக்குதுன்னு தான் கேட்டிருந்தோம். நேர்கள் கிட்ட நேர்களும் வந்துட்டாங்க. வணக்கம்.

0: மாழ்வார் குறித்து பரமசிவானந்தம். நலம் நலமறியார்.
1: நலமா இருக்கிறேன் சார். ஏன் இவ்வளவு தாமதம் லைன் கிடைச்ச பிறகும்?
0: வீட்டுல பொறுப்ப அவர் வேலை கொடுத்தாங்க.
1: இந்த தலைப்ப தான் பேச போறேன். இந்த நேரம் பொறுப்பு வேற சொல்லிட்டீங்களா? அந்த மாதிரி இல்ல,
0: அந்த நேரம் நம்ம பொறுப்பா நான் இல்லன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது.
1: அது செய்யறாங்க, நிதர்சனமான உண்மைதான்.
0: பொறுப்பா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு சரியா இருந்தானே சரி பேசிடும். அதாவது அந்த பொறுப்பு எவ்வளவுதான் ஆண்கள் பொறுப்பா இருந்தாலும் அந்த பெண்கள் பொறுமையா இருந்தாலே அந்த வீடு வந்து நல்லா
1: இருக்கும்.
0: பகல்ல போற வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே இவங்க வந்து ஒவ்வொன்னா நை நை நைன்னா அது ஒரு பெரிய கடிசனம்
1: ஏற்படும்.
0: பொறுமையா இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் பொறும். எந்த விஷயத்துமே ஒரு பொறுமையா சொன்னா நமக்கும் கேட்கணும்னு தோணும். ஜாமீன் சில விஷயத்த சொல்லும் போது சாப்பிடும் போது சொல்லுங்க, சாப்பிட்ட பிறகு சொல்லு அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்படிதான் சொல்லுங்க, சாப்பிட்ட பிறகு இங்க பிறகு தூங்கிடுவீங்க பிறகு எப்ப சொல்ல
1: அப்படின்னு.
0: அதனால அந்த பொறுமை அந்த சொல்லக்கூடிய விஷயத்த வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையா நினைச்சோம்னா அதுல வந்து பிரச்சனை வாக்குவாதங்கள் தவிரப்படும்.
1: கண்டிப்பா
0: இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல கிடைக்கும்.
1: நிஜமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி
0: நன்றிமா நன்றி மகிழ்ச்சி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சார்.
2: குமரி மாவட்டம்.
1: உங்களுடைய கருத்து என்னவா
2: இருக்கு? வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: பெரிய ஒரு ஆயுதம்னா பெண்களுக்கு பொறுமையும் ஆண்களுக்கு பொறுப்புறது மிக மிக முக்கியம். இதை புரிஞ்சு கொண்டு வந்தாச்சுன்னா குடும்பம் இன்னும் என்ன என்ன இன்னும் இன்பமாதான் இருக்கும். இதை தெரியாம வந்தாச்சுன்னா துன்பத்தை கண்டிப்பா அனுபவிச்சு வரும். சொல்லிக் கொண்டு வாழ்த்து உரைபடுகிறேன். நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
3: வெயில் கொளுத்துது
1: இருந்தாலும் நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, ஹாப்பியா சொல்லிடுங்க.
3: இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பெண்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுத்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து கணவர் உழைப்புல பெண்கள் வாழ்ந்து காலம் போய் இப்ப இருவரும் சேர்ந்து உழைச்சாதான் காலங்கிற காலத்துக்கு வந்த பிறகு இருவருக்குள்ள சில பிரச்சனைகள் வரும்போதுதான் அங்க குடும்பத்துல சிக்கல்கள் வந்து விடுது. அதை சமாளிச்சு போகணுங்கிறதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நாமளும் சம்பாதிக்கும் அவரும் சம்பாதிக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அதை உணர்ந்து எல்லாரும் நடந்தாச்சுன்னா வாழ்க்கையில எந்த துன்பமும் வராது, இன்பமான வாழ்க்கை எந்த காலமும் அழியாதுமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அதான் பொதுவாக அடிக்கடி நம்ம இந்த வாசகத்தை கேள்விப்பட்டிருப்போம், அதை லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லா நேர்களுமே பெண்களுடைய பொறுமை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், என்னதான் வேலைக்கு வந்து போயிட்டு வந்து கரெக்டாக நடத்தினாலுமே அந்த மன அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மன அமைதியை காத்துக்கணும் அப்படின்னா பெண்களுடைய பொறுமை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு அதுதான் விஷயம் சொன்னாங்க இல்லையா பரமசிவந்தன் சார். வீட்டில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கணும்னா அந்த நேரம் எடுத்தோடனே பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறதும் போது கண்டிப்பாக அந்த ஒற்றுமையை வர்றதுக்கு பதிலாக சண்டை தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த டைம் பேசினாலும் நம்முடைய கணவர் கேட்பாரு, இந்த சமயத்தில் அதை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசும்போது கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு பொறுமை ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. குடும்ப ஒற்றுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பாடல்களை கேட்டால் தானேங்க நிகழ்ச்சியும் ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா பாடல்களும் கூட கணவன் மனைவி சார்ந்த போட்டி பாடல்கள் காதல் பாடல்கள் இந்த மாதிரி கலந்து தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலும் கேட்க இருக்கிறோம். மாப்பிள்ள சிங்கம் திரைப்படத்திலிருந்து யுகோபாரதியுடைய பாடல்கள்ல ஆளுப் ராஜா வேல்முருகன் இணைந்து பாடினது ரகுநந்தனுடைய இசையில. பாடல் வந்துட்டு இருக்கு, விளம்பரத்தை தொடர்ந்து.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: 9:37 ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது, பெண்களுடைய பொறுமையா ஆண்களின் பொறுப்பா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பொறுமையிலேன்னா இதே மாதிரி தானுங்க.
0: நன்றி சார், நன்றி சார். ரெண்டு பேரோடதையும் கரெக்டா இருந்தா மட்டும் இந்த வாழ்க்கை பாதையில பயணிக்க முடியல. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வம் பேசுறேன்.
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க.
0: சொல்லுங்க சார்.
2: எப்பவுமே பெண்கள் தாங்க முதலிடம்
0: கண்டிப்பா
2: சொல்றோம். பூமி வந்து அவ்வளவு பொறுமை, நம்ம என்ன பண்ணாலும் பூமி நம்மள என்ன செய்யுது, ஒண்ணு செய்ய மாட்டேங்குது. அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்ம இழுவாரை பொறுத்த தலை. அந்த பூமிக்கு நிகரா நம்ம வந்து பெண்கள் சொல்லுவோம், பெண்கள் வீட்டில் கண்கள். கண்டிப்பா அது வந்து பெண்கள் வந்து நம்ம கண் மாதிரி பாத்துக்கிடுவாங்க வீட்டை கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய பொறுமை வந்து அவ்வளவு அதிகமானது கண்டிப்பா. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பாக்கிறோம், லேசப்பட்ட காரியம் கிடையாது. நம்ம என்னமோ ஆண்கள் வந்து வெளியே போய் வேலை வேலை போட்டு சம்பளத்தை கையில கொடுக்குறாங்க, அப்பதான் படுத்து வரையாங்க, 4-5 பேர் தாங்க. வீட்டுல உள்ள சூழ்நிலையில பிள்ளைகளை பராமரிக்கிறது, வீட்டு வேலைகளை பாக்குறது, அவ்வளவு வேலைகளை பாத்துட்டு வெளியில வேலைக்கும் போறாங்க. அப்படிங்கும் போது அவ்வளவு தூரம் அவங்க மன உறுதியோட இருக்காங்க, அவ்வளவு வலிமை வாய்ந்தவங்க பெண்கள். வீட்டுல எங்க அம்மாட்ட எல்லாம் போய் சொன்னோம்னா சில காரியங்கள்ல எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன், எங்க அம்மாட்ட சொல்லும் போது இருக்கட்டுன்னா பாத்துக்கிறேன்டா, என்னெல்லாம் பார்த்தாச்சு பெரிய மலையா தூர விட்டுத்தல் அதே போட்டு மனசுல நினைக்காத அப்படின்னு சும்மா ஏதாவது எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் சாதாரணம் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்கும் போது ஒரு மனசு என்னமோ ஒரு ரிலாக்ஸ் ஆனமா இருக்கும் கண்டிப்பா. என்னுடைய மனைவி அதே மாதிரிதான், அந்த பெண்களுடைய வாயில இருந்து வார்த்தைகள் வர்றது, நம்ம ஏதாவது ஒரு கவலையோட பேசும்போது அவங்க வாயத்துல வார்த்தைகள் வர்றது வந்து ரொம்ப நம்மள மனசு லேசாக்குறது ஆண்களுக்கு கண்டிப்பா. அது எந்த மாற்றுக்கிறது இல்லை, எப்பவுமே பெண்கள் தாங்க ஃபர்ஸ்ட்.
0: நன்றி சார், நன்றி. அருமையா சொன்னீங்க, நிகழ்ச்சியில பங்கு கொண்டதுக்கு நன்றி. அடுத்த நேயர் இங்க இருந்து வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம்.
3: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா.
0: கீதாம்மா, நினைச்சேன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் பெண் நேயர்கள் யாருமே வரல, தோழிகள் என்னாச்சு நினைச்சேன், கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: அதாவது இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பொறுமை வேணும், ஆண்களுக்கு பொறுப்பு வேணும். ஆனா இந்த காலகட்டத்துல ரெண்டு பேர்த்துக்கும் இது கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. அப்போ வந்து யாருக்கு பொறுமையும் இல்ல, பொறுப்பும் கிடையாது. பொம்பளைங்கிறவங்க வந்து ஆம்பளைங்க கிட்ட வந்து தன்னோட வேதனைய படப்படன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி புருஷங்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தன் மனசுல வந்து அடக்கி வைக்கிறத அடக்கி வைக்க முடியும், எல்லாத்தையும் அடக்கி வைக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல பொறுமை கிடையாது. வீட்டுக்குள்ள சண்டை வருது, தேவையில்லாம சச்சரவுகள் வருது. இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்ல போனா வண்டி மாடத்தான்
0: சொல்லுவேன். நிறைய பேர் இந்த உதாரணத்தை சொல்லிட்டாங்க.
3: உதாரணத்துக்கு நான் என்னோட கருத்தையும் ஒரு வண்டி இருக்குன்னா இரு மாடுகள், இரு மாடுகள் வந்து ஒற்றுமையா போனாதான் நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு நல்லபடியா செம்மையா போக முடியும். அதுல ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த வண்டி வந்து கரை சேராது.
0: இதுதான் இதுதான் ஜெமிமா நானும் நினைச்சேன். ஜெமிமா செபஸ்டியன், இந்த விஷயத்த நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு கால் பண்ணிடுங்க, அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். அது நேர்கள் எல்லாமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு எனக்கு இந்த பாடலை நம்ம பிளே பண்ணியே ஆகணும் நம்ம நேர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவன் அங்கே பாடல் கேட்கறதுக்கும் வேலை இல்லா பட்டதாரி 2 திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. தனுஷுடைய பாடல் வரிகளில் சீன் ரோலனுடைய இசையில அவர் கூட சேர்ந்து MM மானசியர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு வந்துருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேரம் 9:46 ஆகிட்டிருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம். குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுறது பெண்களுடைய பொறுமையா ஆண்களின் பொறுப்பா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: கோயில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
5: சங்கர் சார் சொல்லுங்க.
6: அதாவதுமா, குடும்ப ஒற்றுமைக்கு முதல்ல வந்து ரெண்டு பேருடைய கருத்தும் அதாவது நோக்கமும் ஒண்ணு போல இருக்கணும். அது ஒண்ணு போல இருந்துட்டாலே குடும்ப ஒற்றுமையா இருக்குமா? அப்படி கருத்து ஒற்றுமையா இருந்து பொறுப்பு இல்லாம இருந்தாலும் ஒற்றுமை இருக்காது. எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் குடும்ப பொறுப்பவே எடுத்து நடத்துறாங்க. எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. எவ்வளவுக்கு வேலை செய்யறாங்க? 200 ரூபாய் சம்பளம், 300 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த வீட்டுல ஆண்கள் பொறுப்பு இல்லைங்கிறதா அர்த்தம். அவங்க

0: வீட்டையும் கவனிச்சு தங்கள் குழந்தைகளையும் கவனிச்சு அவங்கள படிக்கவும் வைக்கிறது பெண்கள் தான். அதனால இங்க பொறுப்பு வந்து பெண்கள் கேட்டிருந்தீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க ஏரியால பெண்கள் ரொம்ப பொறுப்பா இருக்காங்க, ஆண்கள் பொறுப்பு கொஞ்சம் கம்மியாவே இருக்காங்க.
1: நெக்ஸ்ட் ஆனந்த பொங்கல் தலைப்பை மாத்தி கொடுத்துடலாம். நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
0: அதனால ரெண்டு பேருமே பொறுப்பா இருக்கணும், பொறுமையா இருந்தா குடும்பம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய.
1: நிச்சயமா, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
2: லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
1: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
2: பொறுமைங்கிறது பெண் உயிர் குணமா? அதுல எந்த மாற்றம் கிடையாது, அவங்களுக்கு இயல்பாவே இருக்கக்கூடியது இயல்புதான். இயல்பியல்ல ஒண்ணு பெண்ணுக்கு வந்து பொறுமைங்கிறது இயல்பு. ஆணுக்குதான் பொறுப்புணர்ச்சி வரணுங்கிறது அதோட அறிவின் திறன் கொண்டு வர்றது. நீங்க வந்து இந்த தலைப்பு ரெண்டு வரியா கூடாது எங்க கூடாது நிறுத்திருக்கீங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட காப்பியத்தோட கருப்பொருளை கூட வந்து பாத்துருக்கீங்க. கண்ணகி பொறுமையின் சிகரமாவே வாழ்ந்தாங்க நிகழ்வு கால வரையிலும். பொறுமைக்கு இலக்கணம் யாருன்னா கண்ணகிதான் சொல்ல முடியும். தாய் தந்தையர் வந்து கணவன் இல்லாத போது வந்து கேட்டாக்குள்ள புன்னுருவல் பூத்தான் தான் சொல்லுவாங்க. தன்னோட வேதனையை வெளிப்படுத்தாத அளவுக்கு பொறுமையா இருந்திருக்காங்க. அப்ப பெண்ணுக்கு பொறுமை இலக்கணம் ஆயிப்போச்சு. ஆண் பொறுப்பு இல்லாத நிலையில இருந்ததுனாலதான் வேற சூழலுக்கு போனது. இது காப்பியத்தோடு கருப்பொருள். அதை தலைப்பா கொண்டாந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில புரிய வைக்கிறீங்க. வான்புகள் வல்வான் சொல்றாரு, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்றான் துணைன்னு போடுறாரு. அப்ப இல்வாழ்வான் என்னன்னு இயல்புடைய மூவருங்கிறது அது அது குரலோட பொருளாடு வரும். அப்போ பொறுப்புங்கிற நிலை இருந்தாதான் இயல்புடைய மூவருக்குமே நல்லாற்றி நிக்க முடியும் ஒரு கணவன்கிறவன். அதை தாந்து பொறுப்பற்ற சுத்திரம் சொன்னாக்கா அது வந்து அதோட நிலை வந்து சரியான வாழ்க்கைய தொடர்ந்து கொண்டு போக முடியாது.
1: நிச்சயமா, அப்ப பொறுமை இருக்கிற பட்சத்துல பொறுப்புன்றது அவசியமா தான் இருக்கு.
2: இன்றைய காலத்துல இளையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தலைப்பா கூட அதை எடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
2: நன்றி சொல்லி விடைபெற்ற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம். ஸோ ஜெமிமா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேர்கள் வந்து நினச்சிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டது என்னென்னா, பெண்களுடைய பொறுமை தாங்க அவங்க சில நேரத்தில் வந்து ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற விஷயத்தில் பெண்கள் வேலைக்கு போய் குறைப்பு கூட சொன்னாங்களே, குறைஞ்ச சம்பளத்தினாலும் குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இதுவே ரொம்ப பெரிய விஷயம், அவங்களுடைய பொறுமையாக பொறுத்து போகிறதுனால இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வேண்டாங்க. வணக்கம் வணக்கம், இனிப்பில இருக்கீங்க.
3: இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
3: அதாவது ஆண்கள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறாங்கிறத பெருமையா நினைச்சு அந்த பொண்கள் பெண்கள் வந்து பொறுமையை பெருமையா கடைபிடிக்கணும். வண்டி உருண்டோட அச்சாணி தேவி என்றும் அது
1: போலவே
3: ரெண்டு அன்புள்ளம் தேவை. ஆண்களுக்கு பொறுப்பு, பெண்களுக்கு பொறுமை,
1: அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி
3: நன்றி, வணக்கம்.
1: அந்த பாட்டாவே பாடிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த வரிகளை ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு விஷயமே முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. பொதுவாக கணவன் மனைவி அந்த குடும்ப பொறுப்புன்னு எடுத்தாலே நமக்கு கண்டிப்பாக இந்த பாடல் ஞாபகம் வந்திருக்குங்க. எந்த பாட்டுன்னு கேட்குறீங்களா? வாலியுடைய பாடல் வரிகளில் சந்தியா பல்ராம் அவர்கள் இணைந்து பாடினது ஜஸ்டின் பிரபாகனுடைய இசையில் பண்ணையாரும் பத்மினியும். எவ்வளோ வயதானாலும் காதல் அப்படிங்கிற அன்பு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குன்றது இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகுணத்திற்கும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் ஃபீல் பண்ணி கேட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு பாட்டு முடிஞ்சு வந்துருங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. 9:51 நிமிடத்தில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. FM 90.102.6 ஓட

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 9:55 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருந்தோம் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுறது பெண்களின் பொறுமையும் ஆண்களின் பொறுப்பான்னு. நிறைய நேர்கள் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா பெண்களுடைய பொறுமை தான் அப்படின்னு. நிச்சயமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சினிமாவில் வர மாதிரி எப்பவுமே இந்த ரோஜா பூ தூண பாதை கிடையாதுங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி சேர்ந்து உழைச்சி பேசி தேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று கட்ட வேண்டிய ஒரு அழகான வீடாக இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து குறைகளை தேடக்கூடிய பூத கண்ணாடி மாதிரி இல்லாமல் நிறைகளை போற்ற அன்பு கண்ணாடி எப்பவுமே கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். ஏன்னா அன்பு எல்லாத்தையுமே பொறுத்துக்கும் இல்லையா? உண்மைதான், ரெண்டுமே முக்கியம்தான். சில ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா வாழ்க்கையில் சமயத்தில் ரெண்டுமே ஒன்றா அமையாது. அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தராவது அந்த பொறுப்பை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் போது அதில் ரெண்டு நன்மை இருக்குதுங்க. ஒன்று, அந்த குடும்பம் கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பொறுப்பு அந்த ரெண்டு விஷயமுமே ஈக்குவலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லையா மாறலையா, நீங்கள் உங்களோட சரியாக செஞ்சுருக்க அந்த மன திருப்தி இருக்கும். என்னவோ உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு எதை செய்ய முடியாததை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்களால் சில தியாகங்கள் செய்ய முடியுமா? சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா குடும்பத்துடைய சந்தோஷம் தான் முக்கியம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நிகழ்ச்சியை நிறைய செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கலாம்.

இன்னைக்கு எல்லாம் நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அப்படின்னு சொன்னதுனாலேயே அவங்களுக்காகவே நிகழ்ச்சி நிறைவான பாடலை வழங்க இருக்கிறோம். கோச்சடையான் திரைப்படத்துலேருந்தா பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிச்சரன், லதா, ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து பாடந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துடைய பாடல் வரிகள்லாம் பாடலை கேட்டணிஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதை தொடர்ந்து 10:02 பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்குது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

0: முத்துமணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறையும் மனம் வருவதே நிகழ்ச்சி. நேர்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு நாங்கள் கேட்கக்கூடிய மிக எளிமையான கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லலாம். நேர்கள் கால் பண்ண வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேள்வி பதில்கள் எல்லாமே தினம் குறித்து தான் இருக்க போகுது. இப்போ உலக தண்ணீர் தினம், உலக அறிவியல் தினம், இந்த மாதிரி தினங்கள் குறித்த கேள்விகள் தான் இருக்க போது. அதனால எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் கேள்விக்கான பதில் வந்து நேர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான எளிமையான கேள்விகள் தான் இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் ஏர் யார் எங்கே இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்லுங்க.
2: யார் கோவிந்த், புன்னிநகர், ஜெயக்குமார்.
1: என்ன பாடல் சார் இன்னைக்கு?
2: படம் வந்து பாடல் வரி கொஞ்சம் வைரமுத்து, இசை தேவா, பாடியவர் கேட்டு அனுராதா ஸ்ரீராம். ஒன்னு சுற்றி உடம்பு சாரி அப்படியே பாட்டு
1: பாடல் கண்டிப்பா வழங்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தாய்மொழி தினம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் டே எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு ஃபுல்லாகவே தினங்கள் குறித்து தான் கேட்க இருக்கிறோம். முதல் கேள்வி, உலக தாய்மொழி தினம் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே என்னைக்கு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு ரைட் திரைப்படத்துல. அந்த நேரம் சரியாக காலை 10:04.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம்.
1: கோவை சிறுவாணியிலிருந்து தாமிரபரணிக்கு தாவுவது கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: அடடே இது நல்லா இருக்கே. சிறுவாணியிலிருந்து தாமிரபரணிக்கு வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க என்ன பாடல்
1: மேடம். பிகில் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணே.
0: சிங்கப்பெண்ணே கொடுத்துடலாம். ஓகே கேள்வி பதில் போலாமா? உலக தாய் மொழி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் வேணுமா?
1: ஆமாங்க மேடம்.
0: பிப்ரவரி 21 இல்லைனா டிசம்பர் 10.
1: டிசம்பர்
0: டிசம்பர் இல்லையே, பிப்ரவரி 21.
1: சரி மேடம்,
0: நன்றி நன்றி அழைத்தமைக்கு. பிப்ரவரி 21 தான் வந்து உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறத கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மொழிகளுக்கும் அதற்கான கலாச்சாரம், அதற்கான வரலாறு, சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாத்தையும் சரிவர பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு யுனெஸ்கோவா

யுனெஸ்கோ அமைப்பால் கொண்டு வரப்பட்ட தினம்தான் உலக தாய்மொழி தினம். இது 1999 ஆம் ஆண்டில் இருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அறிவியல் தினம் இது எப்போ அப்படிங்கிறது கேள்வி இல்லை. பிப்ரவரி 28ஆம் தேதி தான் தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டே. இன்னைக்கு நம்ம கேள்வி என்னன்னா, தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? எந்த காரணத்தினால நம்ம நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. போடல் வந்துட்டே இருக்கு. ஏ குமானி செய்யல சிங்கப்பெண்ணே.

0: காலங்களே, இது உங்களா ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்தனே ஏர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ரஜினி முருகன் படத்துல இருந்து
0: அந்த பாடல் கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி, தேசிய அறிவியல் தினம் நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறோம் பிப்ரவரி 28 தேதி, எந்த காரணத்திற்காக கொண்டாடுகிறோம் அப்படிங்கறதுதான் கேள்வி, சரியா? ஆப்ஷன் வந்து சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவை, ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்ச நாள். இன்னொன்னு இஸ்ரோ தொடங்கப்பட்ட நாள். எதனால கொண்டாடுறோம்? முதல்ல சொன்னதுதான் கரெக்ட். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ராமன் எஃபர்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க எப்போனா 1928 பிப்ரவரி 28 சர் சி வி ராமன் அவர்கள். அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 28 வந்து நம்ம நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினம் கொண்டாடிட்டுருக்குறோம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு தினம் கடைப்பிடிச்சிட்ருக்குறோம், என்னென்னா உலக தண்ணீர் தினம் அல்லது உலக நீர் தினம். இது எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துகிட்டே இருக்குது, டிஎம்மான் இசையில், ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து ஜித்தின் ராஜ், மகாலட்சுமி ஐயர் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 10:20.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியாக காலை 10:24 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? பத்மாமா, என்ன பாட்டு
2: இன்னைக்கு?
1: ஏடி கள்ளச்சி. ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்விக்கு போலாமா? உலக தண்ணீர் தினம் எந்த நாள்ல அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 22, மே 22. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
1: மார்ச் 22 தான் உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறத வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகில் வந்து எல்லாருக்கும் தேவையான மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று இந்த குடிநீர் அப்படின்னு சொல்லலாம். அது சுத்தமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், நீர் நெருக்கடி இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தீர்வு எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1993 வந்து கொண்டு வந்தாங்க இந்த வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ மக்கள் நம்ம என்ன செய்யணும், தண்ணீரை வீணாக்காமல் இருக்கணும், மழை நீரை சேமிக்கணும், அதே மாதிரி நீர் நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, ரிவர், அதுக்கப்புறம் மலைகள்ல வர அருவி, இது எல்லாத்தையும் நம்ம சுத்தமா பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த உலக தண்ணீர் தினம் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய அரிய வகை காடுகளையும் அழியும் நிலையில் உள்ள வன விலங்குகளையும் பாதுகாத்து அதுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் உலக வன விலங்கு தினம் கொண்டாடுறோம், அது என்னைக்கு அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி. வந்துட்டே இருக்க தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்துல இருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நேரம் சரியாக காலை 10:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
5: நல்லா இருக்கேன், ஆனா ரெண்டா கேக்குது எல்லாமே.
6: வந்துட்டேன்.
5: சொல்லுங்க என்ன பாடல இன்னைக்கு நிகழ்ச்சியில?
6: எனக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ அந்த சாங் போடுங்க. சுப்பிரமணியபுரத்துல இருந்து.

0: கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் கொள்ளலாமா? உலக வன விலங்கு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஒன்னு ஆப்ஷன் வந்து மார்ச் 3, இன்னொன்னு மார்ச் 21.
1: மார்ச் 3
0: இல்ல 21?
1: மார்ச் 3 மேம்.
0: 3 அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: 2014 இருந்து மார்ச் 3 வந்து உலக வனவிலங்கு தினமாக நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காடுகள், அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய வன விலங்குகள், அவங்களெல்லாம் அழிக்கக்கூடாது, அவங்களுக்கு பத்திரமா கொடுக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு வாழ்விடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ காடுகள் அழிச்சிட்டு வரோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் உலக வனவிலங்கு தினம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, அதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாம். என்னன்னா, ஆண்டுதோறும் ஜூன் 21 உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு தினம் என்ன அப்படிங்கிறது தான். ஜூன் 21 எந்த தினமாக அனுசரித்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்க, சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, இதோ ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நேர்கள்லாம் ரொம்ப அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம் சகோதரி, சொல்லுங்க.
1: தேனில தான் சொன்னாலும் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வாரிசு படத்துல இருந்து ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு.
0: ஜிமிக்கி பொண்ணு, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சி அருமையாக வழிமன்றம் சிந்துன சிற்பி சிந்து தரா நேரத்துக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறது வசந்தா. நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறேன் வசந்தாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எப்படின்னு தெரியாது, உற்சாகமா இருக்கிறோம்.
0: உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா என்ன பாட்டி இன்னைக்கு? இந்தியாவில குழந்தைகள் தினம் அப்படிங்கறது நவம்பர் 14 நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா உலக குழந்தைகள் தினம் எப்ப கொண்டாடுறோம்? நவம்பர் 20, மார்ச் 8.
1: ஹலோ.
0: நவம்பர் 20, மார்ச் 8.
1: நவம்பர் 20
0: அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க சந்தமா. வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நவம்பர் 20 வந்து உலக குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கிறோம். எப்பவுமே வந்து குழந்தைகளுக்கு உரிமை

0: அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது சரியாக அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான சுகாதாரம் எல்லாமே அவங்களோட உரிமைகள் தான். அதெல்லாம் சரியாக கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம். இதுவும் அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக, அதை குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொடுக்கும் விதமாக தான் நம்ம உலக குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 20ஆம் தேதி கொண்டாடிட்டுருக்குறோம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு வேலாயுதம் திரைப்படத்துலேருந்து. நேரம் சரியாக காலை 10:47 ஆகிடுச்சு.
1: சென்னை தங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய காரைக்குடி கரகாட்ட கோச்சிதானே கும்பிட்டு கூப்பிடுறோம் கூத்தாட வருமையா. காவேரி நீர போல தலங்கமணி புரிஞ்சு நிற்க தஞ்சாவூர்ல பாட்ட குழுவிற்கு பச்சுமதி மறக்க பாட்டு நீ வாருமை.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க? மாணிக்க வாசகம். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: சக்கரகட்டி படம். அதுல ஒரு பாட்டு போடுங்க.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? தேசிய பொறியாளர் தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம்? செப்டம்பர் 15-22?
1: செப்டம்பர் 15
0: அப்படிங்கறது மிக சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி. செப்டம்பர் 15 தான் வந்து தேசிய பொறியாளர் தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம், கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்தியாவின் சிறந்த பொறியாளரான சர் எம் விஸ்வேஸ்வராய அவங்களோட பிறந்த நாள் தான் செப்டம்பர் 15 அன்று நம்ம கொண்டாடுறோம். சரி, யார் இவர், எதுக்காக அவரை வச்சு நம்ம இந்த டே கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர். மைசூரின் KRS அணை அப்படிங்கிறத தவிர மற்ற சிறந்த கட்டுமான திட்டங்கள் நிறைய வடிவமைத்தவர் இவர். சிறந்த பொறியாளர் மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் இருந்திருக்கார். இவரோட பிறந்த நாள் தான் 1968 ஆண்டு முதல் தேசிய பொறியாளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே வாங்சுக்கை சந்திதது இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் ஆகாஷ்வாணி சிறந்து விளங்குவதாக அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேவைக்கேற்ப கூடுதலாக கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்குகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காய்கறி பயிர்களை சேதப்படுத்திய 4 காட்டு யானைகளை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று

வட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிச்சயங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11 மணி 4 நிமிடம் ஆயாச்சு. மனித நாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. மனித நாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட ஒரு சூப்பரான இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்ருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். பொதுவாக இந்தியாவில் தேயிலை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே சட்டுன ஞாபகம் வர்றது ஊட்டி, கேரளா இந்த மாதிரியான இடங்கள் தான். ஆனால் இந்தியாவில் இன்னொரு இடமும் கூட இருக்குதுங்க. அசாம் மாநிலத்தில் இருக்கிற ரொம்ப அழகான வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தான் திப்ருகர் அப்படிங்கிற இடம். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களை இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த திப்ருகரை இந்தியாவின் தேயிலை நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இந்த இடத்த பற்றி தான் நிறைய தகவல் காத்துட்ருக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு பிறகு. அப்படியே இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான 80s பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம் அப்படின்னா இளையராஜா, எஸ்பிபி இவங்களுடைய காம்போவில் வந்த நிறைய பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட்டாக இருக்கும். அப்படி வந்த ஒரு சில பாடல்களாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி என்னென்ன பாடல்கள் இன்றைக்கி வளம் வர காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ஸ்டேடியோண்டாக கேளுங்க. அப்படியே முதல் பாடலும் நினைவெல்லாம் வித்யா திரைப்படத்தில் தான் வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.
5: நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மணி 11:11 ஆகிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் திப்ருகர் அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த திப்ருகர் எங்கே இருக்குது அப்படின்னா, வடகிழக்கு மாநிலமாக இருக்கிற அசாமில் பிரம்மாண்டமான பிரம்மபுத்திரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான மாநகரம் தான் இந்த இடம். கவுஹாத்திக்கு அடுத்தபடியாக அசாம் மாநிலத்துடைய ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைந்த நகரங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. இந்தியாவுடைய தேயிலை நகரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. திப்ருகர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அங்கே இருக்கிற அந்த தேயிலை தான். இந்தியாவிலேயே அதிக அளவு தேயிலை உற்பத்தியாகிற இடங்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் இதை இந்தியாவுடைய தேயிலை நகரம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசையில்னு தேயிலை தோட்டங்களும், அதுக்கு நடுவில் பழமையான ஆங்கிலேயர்கள் காலத்து பங்களாக்களும் பார்க்கறதுக்கே ஒரு மாடர்ன் சொர்க்கம் மாதிரி அந்த இடம் காட்சியளிக்கும்னு சொல்கிறாங்க. இடத்துல காலநிலை எப்படி இருக்கும், என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு பிறகு. பாடலும் கேட்டுட்ருக்குறோம். எஸ்பிபி இளையராஜாவுடைய காம்போவில் தான் பாடல்கள் இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடலாம் சலங்கை ஒளி திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் தான் பாடல் கேட்க இருக்கும். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி

0: திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாது நீ, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது.
2: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:19 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியெல்லாம் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ரு அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே இருக்குது. அதுதான் போகி பீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலம். பிரம்மபுத்திரா நதியோடுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற இந்த போகி பீல் அப்படிங்கிற அந்த பாலம் இந்தியாவிலேயே ரொம்ப நீளமான ரயில் மற்றும் சாலை பாலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4.94 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் கீழே ட்ரெயின் போகிற மாதிரியும் மேலே வண்டிகள் போகிற மாதிரியும் டபுள் டக்கராக கட்டப்பட்டிருக்கு. இந்த டபுள் டக்கராக கட்டப்பட்ட இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 16 வருஷம் ஆகியிருக்குது. இந்த பாலம் திப்ருகு அப்படின்ற அந்த இடத்தை வந்து அருணாச்சல பிரதேசத்தோடு இணைக்குது. இந்த இடத்துல வேற என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திப்ருவில் ரொம்பவே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம், வியக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா திப்ரு செக்கோவா அப்படிங்கிற தேசிய பூங்கா. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு திப்ருவில் இருக்கக்கூடிய இந்த தேசிய பூங்கா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நதிகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய தீவு பூங்காவாக இருக்குது. இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா காட்டு குதிரைகள் தான். 2வது உலகப்போர் காலத்தில் இராணுவத்திலேருந்து தப்பிச்சு வந்த குதிரைகளுடைய வம்சாவளி இன்றைக்கும் இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டுருக்குது. அது மட்டும் அபூர்வமான டால்பின்கள், புலிகள், விதவிதமான வெளிநாட்டு பறவைகளை இந்த தேசிய பூங்கால நம்ம பார்த்து ரசிக்க முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி இளையராஜா காம்போல தான் இந்த பாடல்கள் கேட்டுக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில். அந்த வகையில் அடுத்த பாடல் கொக்கரோக்கோ திரைப்படத்திலிருந்து தான். எஸ்பிபி சைலஜா அவர்கள், எஸ்பி சைலஜா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க இளையராஜா இசையில வைரமுத்துடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

11:26 ஆகிட்டு மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய திப்ரு நகரத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். தேயிலை எண்ணெய் மரம் அப்படின்னு திப்ருக்கரை சுருக்கமாக வந்து TOT அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீ ஆயில் டிம்பர் அப்படின்றது. தேயிலை மட்டுமல்லாமல் இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய டீக் பாய் வந்து இருக்குது. அதனால் பெட்ரோலியம் மர வியாபாரத்துலேயும் இந்த திப்ருகர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. அசாம் மக்களுடைய ரொம்ப பெரிய பண்டிகை அப்படின்னா பிஹு அப்படிங்கிறது தான். அறுவடை நேரத்தில் இந்த மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பாரம்பரிய உடைகளை உடுத்திக்கிட்டு பிஹு நடனத்தை ஆடுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. நிறைய பழங்குடி மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்னு பலதரப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு அழகான ஊர் தான் அசாமில் இருக்கக்கூடிய இந்த திப்ரு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் SPB மற்றும் இளையராஜா அவங்களுடைய காம்போவில் வந்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாம் புன்னகை மன்னன் திரைப்படத்துலேருந்தா வைரமுத்துடைய பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: திப்ருகர் அப்படிங்கிற இடத்தை பத்தி தான் தெரிஞ்சிட்டுக்கிறோம் இன்னைக்கு மணித்திறனாளி நிகழ்ச்சியில. நேரம் 11:33 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அசாம் பகுதியை ஏறக்குறைய 600 வருஷங்களாக ஆட்சி செஞ்சவங்க அஹோம் அப்படிங்கிற மன்னர்கள் தான். அவங்களுடைய தலைநகரமாகவும் முக்கிய கோட்டையாகவும் இருந்தது இந்த திப்ருகர்ன்ற இடம்தான். இன்றைக்கும் அந்த இடத்துல அவங்க காலத்து நினைவு சின்னங்களை பார்க்க முடியும். சரி, இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க திப்ருகர் அப்படின்னு? எந்த ஒரு ஊருக்குமே ஒரு பேர் வந்து எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிற வரலாறு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த ஊருக்கும் இந்த பேர் வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பிரம்மபுத்திரா நதியில் கலக்கிற ஒரு சின்ன நதியோட பேர் திப்ரு. அஹோம் மன்னர்கள் காலத்தில் இந்த நதிக்கரையில் எதிரிகளை தாக்குறதுக்காக ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருந்தாங்க. கோட்டைக்கு ஹிந்திலையும் அசாமிய மொழியிலையும் கர் அப்படின்னு பேர். இந்த திப்ரு நதியும் கோட்டையும் சேர்ந்ததுனால தான் இந்த

0: ஊருக்கு திப்ருகர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்த பற்றி. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. எஸ்பிவி மற்றும் இளையராஜா அவங்களுடைய காம்போவில் தான் பாடல்களை கேட்டு வச்சிட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாம் கோபுரம் வாசலி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. வாலியுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிறைப்பான் பலை 102.6.
1: Yes, I love this idiot. I love this.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:40 ஆகிட்டு மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் நாம் அசாம் மாநிலத்திற்குரிய திப்ருகர் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். திப்ருகர் வெறும் தேயிலைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, படிப்புக்கும் கூட ரொம்ப பெரிய பெரிய சண்டைகள் இங்கே இருக்குது. பிரிட்டிஷ் காலத்திலேயே, அதாவது 1990களுடைய ஆரம்பத்திலேயே இங்கே ஜான் ஃபெரி ஒயிட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுதான் பின்னாடி அசாமுடைய அசாம் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு கூட மாறியிருக்குது. வடகிழக்கு ஆசியாவிலேயே இல்லை வடகிழக்கு இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் மருத்துவக் கல்லூரி இது தான். அதே மாதிரி திப்ருகர் பல்கலைக்கழகம் அங்கே தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்தியாவுடைய கிழக்கு மூலையில் ஒரு ஏர்போர்ட் கூட அங்கே இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்க முக்கியமான விமான நிலையம் அப்படின்னா திப்ருகரில் இருக்கக்கூடிய மோகன் பாரி அப்படிங்கிற விமான நிலையம். இங்கேருந்து இராணுவத்துக்கும் மக்களுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மபுத்ரா அப்படிங்கிற நதிக்கரையில் தேசிய நீர்வழி பாதை 2 மூலமாக பெரிய பெரிய சரக்கு கப்பல்களும் இங்கே வந்து போகுது. தங்களுடைய விமானங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கும் இராணுவ தளமாக இந்த திப்ருகரை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த போர்க்கால சுவடுகளை இன்றைக்கும் சில இடங்களில் இங்கே பார்க்க முடியும். இவ்வளோ நேரமும் திப்ருகர் பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ்பிபி இளையராஜா இருவரும் அவங்களுடைய காம்போல தான் அடுத்த பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:47 ஆயிட்டு இருக்குது. மனிதர்களே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாலே, அந்த வகையில் முதல் செய்தி அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேலப்பாளையத்தில் போக்குவரத்து மாற்றம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மேலப்பாளையத்தில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெறதுனால போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த சைட் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான பாதைகளை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான தகவலும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

மாவட்ட அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்பட போட்டி நடைபெற இருக்குது. திருநெல்வேலியில் மாவட்டத்தில் வந்து போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இடையில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குறும்பட போட்டி நடத்த இருக்கிறாங்க. இந்த போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். போட்டியர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு அப்படிங்கிற கருப்பொருளை மையமாக வச்சு குறும்படம் தயாரித்து tnvshortfilm26@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய தீங்கான அந்த விளைவுகள் இருக்கும்.

அந்த விளைவுகள் அப்படிங்கிற தலைப்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான குறும்பட போட்டிகள் நடைபெறுது. முதல் மூன்று இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு ரூபாய் 5000, ரூபாய் 3000, ரூபாய் 2000 வீதம் பரிசாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களை குறும்படம் எடுக்கிற அந்த இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இந்த பாடலாம் கேட்கவிருக்கிறோம். எஸ், இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி இளையராஜா அவங்களுடைய காம்போவில் தான் ஹிட்டான நிறைய பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலும் கேட்க இருக்கிறோம். சகலகலா வள்ளுவன் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளை தான் பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 57 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. மணித்து நாடு நிகழ்ச்சியில உள்ளூர் செய்திகள் கேட்டிருக்கிறீங்க. சோ சிந்து, வேற என்ன தகவல் நம்ம சொல்ல இருக்கிறோம்?
4: அடுத்து என்ன தகவல் சொல்ல இருக்கோம்னா, நாளைக்கு நிறைய இடங்களில் கரண்ட்டு கட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொக்கரக்குளம் துணைமின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரக்குளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவழி சாலை, வண்ணாரப்பேட்டை முழுவதும், அப்புறம் இளங்கோ நகர், பரணி நகர், திருநெல்வேலி சந்திப்பு முதல் மேரி சர்ஜன் பள்ளி வரை எல்லா இடங்களும், அப்புறம் பாளையங்கோட்டை புதுப்பேட்டை இந்த பகுதிகள் சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது.
3: ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து சீசனும் எப்படி இருக்கும் யோசிச்சுட்டே இருப்போம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி குற்றாலத்தையும் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ குற்றாலத்தில் சாரல் திருவிழா வந்து இன்னைக்கு 31ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இது வந்து August 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. ஸோ அதையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் இல்லையா?
4: முக்கியமாக நாளைக்கு வந்து நாய்கள் கண்காட்சி இருக்கும். ஸோ அதனால வந்து நாய் வளர்ப்போர், செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் வந்து அங்கே காட்சிப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.
3: ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் எதுவும் சொல்ல இருக்கிறோம்?

0: ஸோ நிகழ்ச்சி நிறைவான தகவலை என்ன சொல்ல இருக்கிறோம்?
1: நிறைவான தகவல் வந்து பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பதற்கான அவகாசம் வந்து August 7 வரைக்கும் நீட்டிப்பு வச்சுருக்காங்க. ஸோ யாரும் இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரி படிப்புகள்

0: எல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
1: ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி லேட் ஆகாமல் இந்த டேட்டையும் பயன்படுத்தி கரெக்ட் டைமில் பண்ணிவிடுங்க. அப்படியே சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆஜய் ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: மேலும் சில நொடிகளில் நாம 12 மணிக்கான செய்தி சுருக்கம் தான் கேட்க இருக்கிறோம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஸ்நேகிதியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போவும் இந்த திரைப்பட பாடலை கேட்டால் எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் எது அப்படின்னு தான் தோழிகள் சொல்ல இருக்கிறீங்க. ஸோ தோழிகளை உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியாயமான வெளிப்படையான தேர்வு முறையை உறுதி செய்வதை நோக்கிய முக்கியமான நடவடிக்கை இது என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தியாகி உத்தம் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜெக்மே வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மின்கட்டண குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் மின்கட்டண புகார்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணியாற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய அரசின் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சரண்யா அரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1,60,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யண்டா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் என்பது இந்தியாவில் விவசாயத்தை நவீன

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:04 ஆயாச்சு. நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில், இப்பவும் இந்த திரைப்பட பாடலை கேட்டால் எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் எது, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். 1 நலம்தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார். அதனைத் தொடர்ந்து 1:10 நலம்தானாவில் 60 மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. அடுத்து 2 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றியில் சேவை செய்திகளுடன் திரையிசை கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் அட்டக்காளி பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் செய்கு தம்பி பாவலர் பிறந்த தினம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:00 திருநெல்வேலி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி V.M. சத்திரம் அம்புஜம் அம்பலமானன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 to 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில என் கூட பேசுறதுக்காக ஜெமீமா வந்திருக்காங்க. ஜெமீமா
1: சுபக்கலா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில என்ன தலைப்பு தெரியுமா? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு.
1: நான் என்ன நினைச்சேன்னா, வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்கும் அப்படியாவது முடிக்க போறீங்கன்னு நினைச்சு டைரக்டா தலைப்புக்கு போயிட்டீங்க.
0: உங்களை வரவேற்கும், ஜெமீமாவை வரவேற்கிறோம்.
1: ஆரம்பிச்சேன் இதுக்கு அப்படிதான். சரி, அப்ப சுபக்கலா நம்மளை வரவேற்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். சரிங்களா, அந்த மாதிரி நினைவுகள் வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஸ்பெஷல் தான் இல்ல. ஆனா பாட்டு கேட்கறது ஏதாவது ஒரு மெமரிக்காக தான் கேட்போம்ல.
0: இந்த பாட்டு கேட்கறது மன ஆறுதலுக்கு கேட்போம், வந்து நிறைய விஷயங்களுக்காக ரிலேட்டடா இருக்கும், மனுஷ வாழ்க்கையோ ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா, திரையில நடக்கிறது தான் தரையில நடக்குது, தரையில நடக்கிறது தான் திரையில நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு திரை வாழ்க்கையும் மனித வாழ்க்கையும் இன்னைக்கு ஒன்றிணைந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. இதுல வந்து நிறைய பேருக்கு எனக்கு இந்த பாட்டை கேட்டா இந்த சம்பவத்தை என்னால மறக்க முடியாது, ஏன்னா இந்த பாட்டை
1: கேட்டாலும் எனக்கு
0: இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்கள் என்ன, எந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு என்ன சம்பவம் ஞாபகம் வரும், அதை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச இருக்கிறீங்க.
1: தோழிகளுக்கு போதும் போதும் லிஸ்ட் பெருசா போதுங்கிற அளவுக்கு ஞாபகம் வரும்
0: வரும்.
1: ஆனா டக்குன்னு ஒரு
0: எல்லாத்தையும் சொல்லணும் கூட ஒன்னே ஒண்ணு சிம்பிளா அப்படி கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 0462251133 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணுங்க. அதாவது ஒரு நம்பர் கால் பண்ணுங்க, கால் பண்ணி எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் வந்துட்டாங்க கடக்கடன்னு. வணக்கம். வெளியில கேக்க
2: மாட்டீங்க,
0: சொல்லுங்க சாந்தி. நானும் சாமி சாந்தி வந்து மழை பெய்யுது கொடைய புடிச்சிட்டு கொடைக்குள்ள நின்னு பேசுறாங்கன்னு நினைச்சிருந்தேன்.
2: இல்ல இல்ல உண்மையில இறையுது.

0: சரி, நீங்க டக்குன்னு சொல்லிட்டு போங்க. அதே உங்களுக்கு நீங்க சொல்றது புரியல, யாரோ காப்பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செய்தியை பகிர்ந்துகிட்டீங்க நம்ம நிகழ்ச்சியில வந்து. சரி, நன்றி சாந்திமா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில என்ன கேட்டுறோம் அப்படின்னா, ஒரு பாடல், அவங்க வந்து ஒரு திரைப்படம் பார்க்க போயிருந்தப்ப நடந்த சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிறாங்க. அது இல்ல,
2: எனக்கு அப்படி சொன்னா ஒரு ஞாபகம்.
0: ஆமா, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நேருக்கு புடிச்சுக்கிடுவாங்க.
2: இந்த மழை நேரத்துல சில 80s பாடல் கேட்க பிடிக்கும் இல்லையா, அப்படி நான் கேட்கும் போது டக்குன்னு வந்து இந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி வீட்டுல எல்லாம் சேர்ந்து பாடிட்டு இருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் அப்படின்னு. மழை நேரத்துல வரதானமா செய்யணும், பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டோம். இப்போ அந்த லைன் கேட்கும் போது டக்கு எங்களுக்கு இந்த நகைச்சுவையான அந்த வார்த்தை
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஒவ்வொரு வருடமும் கிளாஸ் முடிஞ்சு வைக்கும் போது அதுல ஒரு டான்ஸ் ஆடுது. நான் பாட்டு திருவள்ளுவர் படத்துல காவிரி கரையும் தோட்டத்திலே காண வந்து தோடியாரி அந்த பாட சுற்றுலா பண்ண
2: மறக்க
0: முடியாத ஒரு நினைவு இல்லையா இன்னும் அந்த பாட்டை கேட்கும் போது? நன்றிமா, நன்றி. ஜமீமா, நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாட்டு கேட்டுருவோம். இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கும்.
2: அப்படி என்ன பாடல், முதல் பாடல்?
0: ஆமா, கேட்டுருங்களேன் அந்த பாட்டை. நீங்களே
2: போடுங்க, பிளே பண்ணுங்க.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இப்போவும் இந்த பாடலை கேட்டால் எனக்கு இந்த ஞாபகம் வரும், இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை அழகாக சொல்லி முடிச்சிட்டு இல்லையா? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். அதுதான் இன்றைக்கி தலைப்பு, இதுதான் ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டால் எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்ந்தேன், போய்வா அவங்க பாட்டு கட்டி வச்சாங்க. பாட்டு கட்டி வைக்கும் போது அவங்க என்ன நாதஸ்வரம் இதெல்லாம் வாசுவாங்க, அவங்க எல்லாருமே இருந்தாங்க மேடையில. அப்ப நாதஸ்வரம் மேடையில போய் அவங்க கிட்ட மைக்கு பிடிச்சு பாட்டு படிச்சேன்.
0: என்ன பாட்டு பண்ணீங்க?

0: வானொலி நண்பர்களை எல்லாத்தையும் சந்திச்ச சந்தோஷத்துல அந்த பாட்டு பாடி இருக்கீங்க. சரி சரி, இது இந்த பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்ட கேட்டா உங்களுக்கு வந்து அவங்க குரன்கோட்டை மணி ஐயா அவங்க வீட்டு திருமணம் ஞாபகம் சம்பவம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? சரி, நம்ம பண்பலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா புன்னகை அரசி நீங்க தான். ஆரம்பிக்கும் போது புன்னகை, முடிக்கும் போது புன்னகை. கண்டிப்பா நன்றிமா, நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்,
0: தேங்க்யூ, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். ஜோதி பேசுறேன்.
0: ஜோதி சொல்லுங்க.
2: நான் வந்து அஞ்சாம்

0: கிளாஸ் படிக்கும்போது இந்த பராசக்தி படத்துல ஒரு பாட்டு இருக்கும் மேடம், ஒரு ரசிக்கும் சீமானே வா ஜோடி இணைந்து, அந்த பாட்டுக்கு எனக்கு டான்ஸ் ஆடிருக்கு மேடம். ஸ்கூல்ல ஆடிருக்கேன்.
1: ஸ்கூல்ல டான்ஸ் ஆடின ஞாபகம் இப்போ அந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு ஞாபகம் வரும்.
0: ஆமா மேடம்.
1: சரி சரி, நன்றி சாந்திமா.
0: நன்றி மேடம்.
1: ஜோதியம்மா. ஜெமிமா
2: சொல்லுங்க.
1: எல்லாரும் ஒவ்வொரு நினைவுகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. மேக்ஸிமம் டான்ஸ் ஆடினது ஞாபகத்துக்கு வரும் ஸ்கூல்ல அப்படின்னு. எனக்கும் அந்த வகையில டான்ஸ் ஆடின பாட்டு வந்துன்னா அந்த அழகான சின்ன தேவதை பாட்டு. அழகான சின்ன தேவதை அது. அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடின பாட்டுனா ஒரு ரெண்டு மூணு படிக்கையில ஆடினது எனக்கு வந்து ஒரு பாய் வேஷம் போட்டு ஆடின பாட்டு. செல்வங்களே சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே, அந்த பாட்டு. இந்த பாட்டுலாம் ஞாபகம் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் படித்தோம், டான்ஸ் ஆடினோம் இந்த பாட்டை கேட்டு அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எங்கள் அத்தையோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். சின்ன பிள்ளை தான் அப்போ. சின்ன பிள்ளைய போயிருக்கும் போது அப்போ ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அந்த பாட்டு வந்து அப்போ போட்டிருந்தாங்க. நல்லா அந்த பாட்டை கேட்டு நானும் சுத்தி அப்பவே பாட்டெல்லாம் கேட்கறது உண்டு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தேன். திடீர்னு ஸ்டேஜ்ல பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அவங்க மட்டும் என்ன ஸ்ட்ரா போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காங்க, எனக்கு இப்ப வேணும்னு அந்த இடத்துல நான் அழ ஆரம்பிச்சேன். சம்பவம் உடனே கடைக்கு போய் எங்க அப்பா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு குடிக்க வச்சது. இன்னும் எங்க அப்பா சொல்றாங்க, உருட்டுன்னு அந்த ஸ்ட்ரால சத்தம் வர்ற வரைக்கும் குடிச்ச நீ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்த அந்த கல்யாண அந்த அந்த ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பாட்டு வந்தாலே எனக்கு வந்து சம்பவம் ஞாபகம் வந்துடும். அந்த
2: கூல்ட்ரிங்க்ஸ் ஞாபகம் வந்துருது.
1: கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது நான் வேணும்னு கேட்டு அழுது நானும் குடிச்சது எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துடும்.
2: கண்டிப்பா.
1: ஒவ்வொரு சம்பவங்கள் ஞாபகம் இல்லையா?
2: ஆமா, ஏதாவது அடுத்த பாடல் கண்டிப்பா இருக்கும். அடுத்து என்ன பாடல் கேட்க இருக்கிறோம்?
1: இதே மாதிரி இதே ரிலேட்டடான ஒரு சாங் தான் கேட்க இருக்கிறோம். கேட்போம்.

0: 12:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஸ்நேகிதியை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறது, அதாவது இப்பவும் இந்த திரைப்பட பாடலை கேட்டால் எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய சம்பவம் எதுன்னு தான் கேட்டிருக்கிறோம். அந்த வகையில அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வருமா?
0: சரிமா, சரி, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சுபகலா மேடம். வணக்கம் ஜெனிமாமா, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்.
0: வணக்கம், சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். நான் காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
3: சொல்லுங்க கனகாமா.
0: காரக்குறிச்சியே சந்தோஷமா இருக்கும். கனகா பேசியாச்சு.
2: எல்லாரும் சந்தோஷமா இருக்கதானா, ரேடியோலயே பேசுறது.
0: அதான், அதுக்குதான் சொல்லுங்க.
2: நீங்க கேட்டீங்க என்ன பாட்டு கேட்டா ஞாபகம் வரும், என்ன சம்பவம்? ஃபர்ஸ்ட் வந்து 2023 இருந்து ரேடியோல பேச ஆரம்பிச்சேன். 2024 மீட்டிங் போட்டாங்க, வானொலி பாசப்பறவைகள் மீட்டிங். அப்போ வந்து இந்த பாட்டு, 1000 திருநாள் வருமா, இந்த பாட்டு. இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு சந்தோஷம், ஏன்னா எல்லாரையும் மீட் பண்ணுது.
0: அதான் சொல்லிட்டேன், நீங்க சொல்றதுக்கு முன்னுக்கூட்டியே கனகா வந்தாலே காரக்குறிச்சியே சந்தோஷம்னு மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில நீங்க சந்திச்ச அந்த பாட்டை கேட்டு சந்திச்ச சந்தோஷம். பீமாமாவும் அதை தான் பகிர்ந்துகிட்டாங்க அந்த மாதிரி சந்திப்புகளை.
2: ஆமா, இப்ப எல்லாரையும் ஒன்னா இணைய வச்சதே ரேடியோ தான்.
0: அப்படி ஒரு பாட்டு இல்லையா?
2: கண்டிப்பா.
0: நீங்க முத முதல்ல ரேடியோல பேசி கேட்ட பாட்டு ஞாபகம் இருக்கா? நன்றி, நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி ஜெமிமா.
3: இவ்ளோ நினைவுகள்,
0: அதா ஒவ்வொரு சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா? அந்த பாட்டை வச்சு இருக்கும். நம்ம நீங்க கூட சொன்னீங்க, அழகா பேசிட்டு இருக்கையில வந்துச்சு அப்படின்னு.
3: ஆமா, நம்ம பொதுவா இந்த அந்தாட்சி விளையாடுவோம் இல்லையா, பாட்டுக்கு
0: பாட்டுக்கு பாட்டு.
3: அதுல லைன் தெரியல அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு டியூன் எடுத்து போட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அப்படி எனக்கு எப்ப கேட்டாலும் போவோமா ஒரு கோலம், அந்த ரெண்டு லைன் தான் தெரியும். பாடிட்டு இருந்தா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, நாங்க வந்து சரி அடுத்து பாடுவாங்க, லைன் எதுல முடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு வார்த்தையில வேற எங்கேயோ போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையே அந்த பாடல்ல வராதுன்னு சொல்லி அப்ப சிரிச்சது கூட எங்களுக்கு இந்த இப்ப அந்த பாட்டு கேட்டாலும் ஞாபகம் வரும்.
0: குடும்பத்தோட இருந்து இந்த பாடல்களை வச்சு இப்ப விளையாண்ட சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா?
3: ஆமா, இப்போ வார்த்தை மாறும்போது நம்மளும் இந்த பாடல்ல வார்த்தையை மாத்தி பொறுத்தனா அவங்க பாடினாங்க, இவ்வளவு நகைச்சுவை.

0: அந்த நேரம் நாங்கள் என்ன, நாங்கள் பாட்டி விளையாடும் போது இரவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 11 12க்கு மேலேயே இருக்கும். அந்த டைம் வந்து எங்கே லைன்
1: 11 12 மணிக்கு
0: ஞாபகம் இருக்குன்னு.
1: உட்காந்து அந்தாச்சேரி விளையாண்டுருக்கீங்க.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம அதே மாதிரி இதுவும் ஒரு பாட்டு, பாட்டு சம்மந்தப்பட்ட பாட்டு தான் கேட்டுருவோம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: 12:39 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பாட்டை கேட்டால் இப்போவும் வந்து எங்களுக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் என்னென்னு கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் திருவிழித்தூர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறோம்.
0: இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறீங்களாம்மா?
1: ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன்.
0: சூப்பர், சொல்லுங்கள்.
1: ஞாபகம் வந்துருமா? ஆமா, நைனா ஞாபகம் வந்துரும் மேடம்.
0: சரி சரி, நன்றிமா. நிகழ்ச்சியில
1: கூட ஆஃப் பண்ணிட்டேன் மேடம், கிடைக்க வேண்டுமோ அப்படினு சொல்லிட்டு.
0: பரவாயில்லம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகள்ல பேசுங்க, நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க, சரியா?
1: ரொம்ப சந்தோஷம் மேடம், இன்னைக்கு தினத்தை நான் மறக்கவே மாட்டேன்.
0: சரிமா, சரி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி சித்தார்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்களும் இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
3: இல்ல, நான் எப்பவுமே பேசுறேன்.
0: சரிமா, சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நீங்க
3: எனக்கு பிடிச்ச பாட்டுங்கிறது வந்து, நாங்க வந்து குற்றாலத்துல இருந்தோம், எந்த நேரம்னாலும் குற்றாலத்துல போய் குளிப்போம், எல்லாம் செய்வோம். அதனால எனக்கு பிடிச்ச பாட்டுங்கிறது வந்து, குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்குதா மனசே மயக்குதா, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: குற்றாலம் ஆரம்பிக்கிறதுனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்ல? அது நினைச்சாலே உங்க குற்றால அருவியில குளிச்ச சந்தோஷம் நினைவுகள்.
3: ஷூட்டிங் எல்லாம் நடக்கும், ஷூட்டிங் பார்க்க எல்லாம் அச்சமில்லை அச்சமில்லை. எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் எடுத்தாங்க. அதுல வந்து சரிதா வந்து ஓடுகின்ற தண்ணியிலே உரசி விட்டேன், சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே, அதெல்லாம் நேர்ல பார்த்தோம். அந்த பாட்டெல்லாம் எனக்கு கேட்கல ரொம்ப பிடிக்கும்.
0: சரிமா, சரி, நன்றிமா, நன்றி. பாத்தீங்களா ஜெமிமா, நேர்ல வந்து அந்த நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டாங்க, ரொம்ப அருமையா.
2: ஆமா,
0: முதல் நேரா வந்து பேசியிருக்காங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க அது சொல்லி இருக்கிறாங்க.
2: விஜயலட்சுமி அம்மா பேசியிருந்தாங்க.
0: ஆமா, அவங்களோட
2: ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க பாடல் கேட்கும் போது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: பன்னிரெண்டு மணி 47 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில். இந்த பாட்டை கேட்டா, இந்த திரைப்பட பாட்டில் கேட்டா எனக்கு இப்போவும் இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவம் எதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க, என்னாச்சு நேருக்கு?
1: அவங்க நினைவுகளை அசை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்,
2: அடுத்த நேரம் பேசிடலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கேடிசி நகரில இருந்து.
1: நான் சொல்ல மாட்டேன் பேரு. அவங்க ஜெமி வச்சுட்டாங்க.
3: புனிதா பேசுறேன், நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் புனிதா, சொல்லுங்க.
2: அவங்க பேசுறது கூட பிரச்சனை இல்ல, அடுத்த வாரம் நலமாக ஒளி இருக்கலாம்.
1: நலமாக ஃபுல்ஃபில் ஆகாது. சொல்லுங்க புனிதா.
3: 1999 பள்ளி பருவங்கள் முடிவடையும் போது இந்த ஆனுவல் டே இந்த மாதிரி வைப்பாங்கல்ல, அப்ப வந்து எல்லாரும் அவங்கவுங்க பாடும்போது எல்லாரும் கண்ணில ஒரே குற்றாலம்
1: குற்றாலம் அருவியே வந்துச்சு.
3: அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னதுன்னா, இப்போ 2014 ஒரு ப்ரோக்ராம்ல பாட்டு போட்டி வச்சிருந்தாங்க திருச்சியில. அப்போ ஒருத்தங்க வந்து, புனிதா நீ வந்து இந்த கீரவாணி பாட்டு பாடு, அதான் வாய்ஸ்க்கு நல்லா இருக்கு, நான் வேற பாட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஒத்துக்காங்க. பாடம் இல்லாவே தேங்க வெளியே பாடுறதுக்காக ரெடியா இருந்தேன்.

கடையில அவங்க இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடு அது என்ன வீர வாட்டில வந்து இந்த சரணம் வரும் தெரியுமா இப்படி

0: எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அந்த ரெண்டு பாட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு அந்த பேர் வந்து தென்காசி கோயில், அவங்கதான் இந்த பாட்டு பாட சொன்னது. ஆமா, ஸ்கூல் பருவத்துல பாட சொன்னது வந்து அசன் பானு. இந்த ரெண்டு பேரும் ஞாபகமே இந்த பாட்டு தான் வரும் பாத்துக்காங்க.
1: சரிமா, சரி, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில இருந்து.
1: பாளையங்கோட்டை கோமதி, சொல்லுங்கம்மா.
2: மேடம், என் தம்பி வந்து கார் வாங்கின புதுசு. அப்ப வந்து எங்க வீட்டுல எங்க சின்ன தம்பிக்கு வந்து குழந்தை பறந்திருந்து ஒரு 3 வயசுக்கு மேல இருக்கும்போது அந்த கார்ல வந்து கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போவேல பாத்தீங்கன்னா, அப்ப அந்த சூர்யா படத்துல உள்ள காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே,
1: சிங்கம் பட பாடல்,
2: சிங்கம் அந்த படத்துல உள்ள அந்த பாட்டை போட்டாச்சுன்னா ஆடிடுவான். அப்ப இப்பவும் நாங்க, இப்ப அவனுக்கு வந்து அவன் காலேஜ் படிக்க போறான், ஆனா இப்பவும் நாங்க எங்கேயாவது போகும்போது அந்த பாட்டு போடும் போது நாங்க சொல்லுவோம் ஞாபகமா, இந்த பாட்டு போட்டா நீ சின்ன குழந்தையில இருக்கையில ஆடுவேன்
3: ஒரு
1: சத்தம் கேக்கணும்ல, அது வரைக்கும்
3: குடிச்சாங்க. எனக்கு வந்து என்ன ஞாபகம்னா, எங்க வீட்டுக்காரங்க வந்து கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருந்தாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டாங்க, என்ன கொஞ்சம் கடன் பிரச்சனை அதனால வந்துருந்தாங்க. பிள்ளைல வச்சுட்டு எனக்கு ரொம்ப அழுகையா வரும், ஐயோ எப்படி சேதி சொல்றது அப்படின்னு. அந்த பாட்டு படிக்க அடிக்கடி வானொலியதான் கேட்டுக்கிறேன். கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, நம் கொஞ்சாய் கொண்டு தேசுமோ, கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பச்சை கிளியானா பறந்தே போய் தேடுவே, பாடி வரும் தேரேறி ஓடுவே, என்ற இடம் காணே சிந்தை வாடடானே, எழுதி சொல்ல யார் சோறு சொல்ல காணே. அந்த பாட்டை அடிக்கடி பத்து பேர் பேடா.
1: ஓஹோ, அந்த பாட்டை கேட்டா இன்னைக்கும் வீட்டுக்காரர் எப்ப ஃபாரின்ல இருந்து வருவாங்கன்னு உங்களுக்கு அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்க.
3: அதுக்கப்புறம் 7-8 வருஷம் சேர்ந்துதான் வந்தாங்க.
1: நீங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பீங்கன்னு வந்துட்டாங்க போல.
3: எனக்கு அப்படியே அழுகையா வரும் அந்த பாட்டு பிடிக்கும் போது. ஏன்னா எவ்வளவு ஒரு பக்கத்துல இருந்து ஆண்கள் இருக்கிற மாதிரி வருமா வீட்டுல, குழந்தை குட்டி எல்லாம் நம்ம தனிமையில இருக்கும் போது நம்மளுக்கு எத்தனை வேதனை இருக்கும், அதெல்லாம் வந்து உணர்த்துற அந்த பாட்டை வந்து அடிக்கடி பாடுவேன். இப்போ வீட்லயே இருக்காங்க,
1: அவசியமே இல்லை. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
1: நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு பேசிடுவோம்.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுப்பட்டியில இருந்து ஜெயராணி மேடம்.
0: சொல்லுங்க ஜெயராணி.
1: நான் எங்க ஹஸ்பண்ட் வந்து சர்வீஸ்ல போகுது, இல்ல மிலிட்டரியில வேலை பார்த்தாங்க.
0: சரி,
1: அப்போ நான் குழந்தைங்க வச்சு இங்க இருந்தேன், பிள்ளைகள் படிப்புக்காக கூட போக முடியல. அப்போ இந்த காதல் சிறகை காற்றில் விரித்து வான வெளியில் பறக்க அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கும் அவங்களுக்கும் பொருத்தமா இருந்த மாதிரி இருக்கும் அந்த
0: பாட்டு.
1: இப்பமும் அவங்க ஆயிட்டாங்க, இப்பமும் அந்த பாட்டை கேட்கும் போது
0: எனக்கு
1: அந்த ஞாபகங்கள் வருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிமா, நன்றி. பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவு, பிரிஞ்சு இருக்கக்கூடிய நினைவு, குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்த நினைவு, குழந்தை பருவத்தில் உள்ள நினைவு, நண்பர் பள்ளி பருவத்திலது, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நண்பர்களாக இருந்தப்போ உள்ள நினைவு, இப்படி வந்து ஒவ்வொரு நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க நேயர்கள். ஒரு பாட்டு அப்படின்னா பாட்டு சும்மா கிடையாது. இன்றைக்கி அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்காக தாளத்துக்காக பாடல்கள் அவங்களே வாய் பாடி பாடல்கள், வேலை பார்க்கலாம் வயலில் வேலை பார்க்கலாம்
2: தெரியக்கூடாதுங்கிறதுக்காக
0: கூட்டாக சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாட்டு கேட்குறவங்க எல்லாம் பொழுதுபோக்கையும் தாண்டி பாட்டு நமக்கு ஒரு விஷயம், நமக்கு
2: ஆறுதலையும்
0: ஆறுதலையும் முக்கியமானதையும் கொடுக்குது அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடியது. காலர் டியூனாவோ இல்லை ரிங்டோனாவோ இன்னைக்கு செல்ஃபோனில் பாட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டுனா எனக்கு உயிர், இதனால இந்த ஞாபகம் வரும் அப்படிங்கிற பாடல்களை வந்து செட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க, அதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் அழகாக கலந்து பேசிக்கிட்டாங்க. பேசின நேயர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.
2: நான் ஜெமிமா செபாஸ்டியன்.

0: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோலதானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
9: பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
10: நீர்க்கட்டியை வந்து சரி பண்ணணும்னா தூக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ மத்தியானம் தூங்கக்கூடாது. நைட்டு வந்து ஒரு 7-8 மணி நேரம் தூக்கம் கண்டினியூஸாக கிடச்சிதுன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக ரீசெட் ஆயிரும். அந்த ஹார்மோன் செயலிழப்பு வந்து சரியாகும். அப்போது நிறைய பிரச்சனைகள், அதனால் வர்ற பிரச்சனைகள்லாம் சரியாச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக மாதம் மாதம் டான் மணி அடித்த மாதிரி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க இல்லைனா ரொம்ப நேரம் டிவி பார்க்குறவங்களுக்குலாம் நீர்க்கட்டி வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். அதுலேருந்து வர்ற பிரச்சனைன்னு சீக்கிரமாக சரியாகாது. வேற மாத்திரை சாப்பிட்டா மட்டும், ஆகாரத்தையும் தூக்கத்தையும் சரி பண்ணாமல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா நீர்க்கட்டி சரியாகாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வாக்கிங், அதுக்கப்புறம் நம்மளோட தசைகளுக்காக உள்ள எக்ஸசைஸ், இது ரெண்டுமே போதும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இப்போதான் நிறைய பேர் இந்த வாட்சு ஃபோன்லலாம் பார்க்குறாங்க. அப்போ அப்படி பார்க்குறவங்க வந்து ஒரு 10,000, அதுவும் இப்போது இளைஞர்கள்லாம் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி பழகிடுச்சு. ஸோ ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி போடுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யங்காக இருக்கவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் அவங்க வேலையிலே ஆக்டிவாக இருந்தால் போதும். எவ்வளோ நடக்க முடியுமோ அதை நடந்துட்டு நல்ல எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மோர் தென் எனஃப். ஜிம்முக்கெலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணணும். உடல் பருமன் இருந்தால் அதை சரி பண்ணணும். இந்த மூணு விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஹார்மோன்லாம் கரெக்டாக வந்துடும். ஹார்மோன் கரெக்டாக வரும்போது பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும். பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும்போது நீர்க்கட்டி குறைஞ்சிடும். நீர்க்கட்டி குறைஞ்சிடுச்சுன்னா குழந்தை இன்மையோடு சரியாகும், பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகும், ஃபேஸில் உள்ள ஹேரு, மற்ற ப்ராப்ளம், சுகர் வர்றதுக்குள்ள ரிஸ்க், இது எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்மளோட தினதின வழிபாடு, எப்படி சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதில் தான் இருக்குது. நீர்க்கட்டி சரி ஆக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். வேறு என்ன பிரச்சனைகள் வரலாம் தூங்காமல் இருக்கிறதுன்னு வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ், அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்வது, ஒரு விஷயத்தை படித்த உடனே நமக்கு அது வந்து ஞாபகத்தில் நிற்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ பிள்ளைங்க வந்து விடிய விடிய உட்காந்து 2-3 மணி படிச்சுட்டு பரீட்சைக்கு போனாங்கன்னா சரியாக தூங்கலைன்னா அவங்க படித்தது எதுவுமே வந்து அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ பரீட்சையில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் குறைய தான் செய்யும். முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்க தூக்கம் முக்கியம். ஒரு 6-7 மணி நேரம் வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பரீட்சை எழுதுங்க, மார்க்ஸே வேறு லெவலுக்கு வரும். இது எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ தூக்கத்தோட முக்கியத்தை இன்றைக்கி எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10:30 படுத்துருங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்துருங்க. என்னதெல்லாம் முக்கியமோ, சந்தோஷமானாலும் சரி, வேலைனாலும் சரி, பொழுதுபோக்காகவும் சரி, அந்த டைம் காலையிலேயே முடிச்சுருங்க, நைட்டு தூங்குங்க.
8: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
9: பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

1:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு 60 மூலிகையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட தொலைபேசி

0: நேரலையில் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார்.
1: This call is now being recorded.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: சார், இன்னைக்கு வந்து 60 மூலிகையோட மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட கேட்க இருக்கிறோம். இந்த 60 அப்படின்னா என்ன? இந்த மூலிகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை அடையாளப்படுத்துங்க.
2: ஒண்ணு மேடம், 60 அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து சதாப்பூன்னு சொல்லுவாங்க.
0: சதாப்பூ இன்னொரு பேரா?
2: இன்னொரு பேரு சதாப்பூ. பொதுவாக தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே அது கிடைக்கும். முக்கியமா வந்து 60 பிறப்பிடம் பாத்தீங்கன்னா தெற்கு ஐரோப்பா. முதல்ல அங்கதான் அதிகமா கிடைச்சு, அதுக்கப்புறம் அது உலகம் ஃபுல்லா பரவிடு. அதுக்கு தாவரவழி பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூட்டா ஜாவிரோன். ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படின்னா பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 2-3 வரைக்கும் வளரும். ஒரு சிறு செடி அது.
0: சிறு செடி 60 செடி.
2: ஒரு சிறு செடி அது. அது இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன புட்டி இலைகளா இருக்கும். ஆக்சுவலி வந்து அதுல நீளம் கலந்த பச்சை நிறத்துல இருக்கு.
0: ஓ, இலையே வந்து நீளம் கலந்த பச்சை நிறமா?
2: நீளம் கலந்த பச்சை நிறம். வெளியில இருந்து பார்த்தோம்னா சாம்பல், லைட்டான சாம்பல் மாதிரி இருக்கும். அது
0: சாம்பல் நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஆமா ஆமா. அதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெருசாகவும் கீழே அடியில போக போக சிறுசாகவும் இருக்கும். இலை சின்ன சின்ன இலைகள் எல்லாமே. பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூக்கள், சின்ன சின்ன பூக்கள், மஞ்சள் கலர் பூக்கள் நிறைய இருக்கு. இதுதான் முக்கியமான ஐடென்டிபிகேஷன் நம்பர்.
0: சரி சரி சார்.
2: அந்த 60 செடியில வந்து அதிகமா நம்ம பயன்படுத்தி இலைகள் பயன்படுத்துறோம்.
0: இந்த 60 மூலிகை வந்து எதற்கு மருத்துக்கு, எந்த இதுக்கான மருந்து? 60 அப்படின்னு சொன்னாலே இந்த மருந்து, இந்த நோய்க்கு தான் மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி
2: எடுத்த உடனே வந்து 60 அப்படின்னு பிளான்ட் சொன்னாலே நம்ம ஞாபகமாகுது. மிக முக்கியமான 3 விதமான நோய்கள். ஒன்னு வந்து குழந்தைக்கான நோய்கள், 2 வந்து பெண்களுக்கான நோய்களுக்கு, 3 வந்து எலும்பு நோய்களுக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க.
0: ஓ, எலும்பு நோய்களுக்கு.
2: எலும்பு, உடஞ்ச எலும்புகளை சேர்க்கக்கூடிய மூலிகைகள் சித்தாவில நிறைய மூலிகைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தூதுவளை, அமுக்ரா சூர்ணம், பிரண்டை சூர்ணம், எள்ளு, அப்புறம் காளான், இது எல்லாமே வந்து உடஞ்ச எலும்புகளை சேர்த்து இணைக்க வைக்கக்கூடிய மருந்துகளா சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்போ கீழே வந்து மேலே கீழே குதிச்சு கை எலும்போ கால் எலும்போ உடஞ்சி போச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 60 இலை பொடியை கொடுத்து வந்தா, ஒரு 1-2 வந்து பால் அப்படின்னா மோர்ல கலந்து கொடுத்து வந்தோம்னா எக்ஸ்டண்டா அந்த உடஞ்ச எலும்பு சேரும். ஆமா சரிங்களா. அது என்னன்னா மோர்லயும் பாலையும் கால்சியம் கண்டென்ட் அதிகம்.
0: ஆமா.
2: ஸோ அதோட சேர்த்து நீங்க 60 சேர்த்து கூட்டும் போது ஈஸியா வந்து எலும்புகள் புரியுது. அதனாலதான் அனுபவம் வந்து சித்தால ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது.
0: எதுல நம்ம மருந்து எதுல குடுக்கறோங்கிறது தான்
2: அனுபவம். எதுல குடுக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு சாப்டரே எங்களுக்கு இருக்கு. ஒரு பார்மகாலஜில இந்த மருந்துகள்லாம் இந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சித்தா பார்மகாலஜி லிஸ்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலும்புகளுக்கு கொடுக்கலாம். 2 பெண் அது குழந்தைகளுக்கு வயிறு செரிமானம் அடிக்கடி பால் வாந்தி இருப்பாங்க பாத்துட்டீங்களா? குழந்தை குடிச்சா பால் மாந்தம் சொல்லுவாங்க, குடிச்சா பால் வந்து செரிமானம் ஆகாது, உடனே வந்து வாந்தி எடுத்துவாங்க. அவ சரியா மாந்தம் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க மோஷன் போச்சுன்னா, அந்த 2-3 குழந்தைங்க மோஷன் போச்சுன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம அப்படியே வந்துடும் பேதியா. அது வந்து கனபேதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறு செரிமான பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு தாராளமா வந்து 3-8 வரைக்கும் தேன்ல கலந்து கொடுக்கலாம். பசுமையான இலை சாற.
0: ஓ, அந்த 60 மூலிகை சாற வந்து குழந்தைங்களுக்கே கொடுக்கலாமா?
2: 3-8 வரைக்கும் கொடுக்கலாம். அளவு குழந்தைங்களுடைய வயசை பொறுத்து அளவு குறைச்சு கொடுக்கலாம். நம்ம அது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். குழந்தையும் அடுத்து வந்து பால் வாழ்த்தி எடுக்காம நல்லாவே பால் குடிச்சு செரிமான பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்தது பெண்களுக்கு உண்டாக்கூடிய மாதவிடாய் கோளாறை வந்து சரி பண்றது எக்ஸ்டன்டான மருந்து வந்து 60. இப்ப 1 மாசம் விட்டு 1 மாசம்

0: சளி போகுது,
1: ஒரு
0: ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இனி ஃபைபாய்டு யூட்ரஸ் இதை கருப்பையில கட்டி இருக்கு, இல்லைன்னா திணைப்பையில கட்டி இருக்கு, ஓவரில கட்டி இருக்கு
1: அப்படின்னா
0: அதுக்கும் வந்து நம்ம வந்து அறுபதா கஷாயமாகவும் அறுபதாவும் குளூடமாகவும் பயன்படுத்தும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா ஆமா.
1: இப்போ இந்த அறுபதா மூலிகையோட முழு அந்த வேர்ல இருந்து எந்தெந்த பாகங்கள் மருந்துக்கு பயன்படுத்தப்படுது, அந்த இலை மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா இல்லை அது எப்படி பயன்படுத்தப்படுது?
0: பொதுவாகவே வந்து மேடம் சித்தா மருத்துவத்துல வந்து பல விதமான மூலிகைகள் வந்து சமூகமாக பயன்படுத்தப்படுது, இல்ல குறிப்பிட்ட அதனுடைய ஒரு பகுதி மட்டுமே பயன்படுத்தப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கீழாநெல்லி பாக்குறீங்க,
1: எலிப்பட்டி
0: கீழாநெல்லியுடைய சம்பளம் ஒட்டுமொத்த அந்த முழு செடியே வந்து மஞ்சள் கமால் நோய்க்கு அரைச்சி
1: கொடுப்போம்.
0: மருதபுரம் பாத்தீங்கன்னா மருதம் பட்டை உரத்துமே அதிகமா யூஸ் பண்ணுவோம்.
1: ஆமா மருதம் பட்டை தான்,
0: மருதம் மரத்துல நீங்க பட்டையை மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம்.
1: ஸோ
0: அதே மாதிரி இந்த அறுபதா செடியில இந்த இலைகள் மட்டும்தான் அதிகமா பயன்படுத்தப்படுது, மற்ற எந்த பகுதியிலும் அதிகமா நம்ம பயன்படுத்ததே கிடையாது. இலைகளை காய வச்சு அது உலர்ந்த பிறகு அதை வந்து பவுடர் செஞ்சு பயன்படுத்துறோம், குடிநீரா பயன்படுத்துறோம். அப்புறம் இலைகளை வந்து பச்சையா இருக்கும் போது அந்த இலை சாற்றை பயன்படுத்தும். இந்த மூணு விதத்துல மட்டும்தான் அறுபதா
1: பயன்படுத்தும்.
0: ஆமா ஆமா
1: கண்டிப்பா. அந்த இப்போ மற்ற இது பாகங்கள் வந்து மருந்தா பயன்படுதுன்னு சொன்னீங்களே அறுபதால, அது வந்து என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கப்படுது?
0: ஆக்சுவலி மேடம் பொதுவாகவே வந்து நீங்க அருதாவுடைய மருத்துவ பயன்கள்
1: பாத்தீங்கன்னா
0: குழந்தை உருவாக்கத்துல அதுக்கும் வந்து நம்ம அருதாவை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் ஆன ஒரு கப்பிள்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லைன்னு
1: சொல்லுவாங்களே,
0: அந்த அந்த பெண்ணுக்கு வந்து மென்சஸ் நார்மலா இல்லை.
1: ஸோ
0: அவங்களுக்கு எப்ப மென்சஸ் நார்மலா ஆகுதோ அப்பதான் வந்து ஓவம் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதனால வந்து அவங்க மென்சஸ் நார்மல் ஆக்கி ஓவத்தை உருவாக்குன பின்னாடி அந்த குழந்தை பேர் உருவாகுறதுக்கு அறுபதா நம்ம பயன்படும். அப்புறம் இது கபவாத ஜுரம் சொல்ற மலேரியா ஜுரத்துல வந்து நம்ம வந்து அறுபதா சூர்ணம் பயன்படும். கபவாத ஜுரம் சொல்ற மலேரியா ஜுரம் குளிர் காய்ச்சல் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் மிக முக்கியமா ஆஸ்துமா கண்டிப்பா, ஆஸ்துமா வந்து சளி இருமல் கட்டிக்கிட்டு லங்ஸ்ல அவ்வளவு ஒரு கோலை கட்டி இருக்கும், அந்த கண்டிஷன்ல அந்த கோலைய நல்லா கரைச்சி வெளியே தள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த அறுபதா சூரணத்துக்கு உண்டு சரிங்களா. அதே மாதிரி வயிற்றுல வந்து ஒரு மாதிரி ஃபேட்டி லெவல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது கல்லீரல வந்து கொழுப்பு அதிகமாகி அதன் மூலமா வந்து அவங்களுக்கு கல்லீரல் சரியா வந்து வேலை செய்யாது, அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ல அறுபதா சூரணம் ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து தாம்பஸ் சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரத்த சுற்றோட்டத்துல ஒரு சில இடத்துல வந்து ரத்தம் மட்டும் கட்டி ஆகி ஒரு பேக்கேஜ் ஆயிடும், அந்த ரத்த கட்டிக்கு பேரு தாம்பஸ் சொல்லுவாங்க. அந்த ரத்த கட்டி வந்து இதயத்துல போய் அடைச்சுக்கிட்டா அது பேர் கார்டியாக் அரெஸ்ட் சொல்லுவோம். அதே ரத்த கட்டி பிரெயின்ல போய் அடைச்சுக்கிட்டுனா பிரெயின் அட்டாக் ஆகி அதன் மூலமா ஹெமிப்ளீஜியா, ஹெமிப்ளீஜியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடும். அத மாதிரி ஸ்கேன் பார்க்கும்போது ஏதாவது ரத்த கட்டி உடம்புல இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டியை கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கு அறுவாச்சலம் எக்ஸ்டெண்டா வரும் சரிங்களா. கார்டியாக் அரெஸ்ட் வராமல் தடுக்குது, பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நார்மல் கொண்டு வரதுக்கும்
1: இந்த அறுவதாச்சூர்ணம்
0: பயன்படுத்தும்.
1: சூரணம், சூரணத்தோட வந்து இப்ப வெறும் இது மட்டும் தானா இல்ல வேற எதுவும் சேர்க்கப்படுதா? அறுவதா
0: எந்த பகுதியும் அதிகமா பயன்படுத்து கிடையாது, அறுவதால இலைகள் மட்டும் அதிகமா பயன்படுத்தும்.
1: இப்போ அந்த சூரணம்ங்கிறது வந்து அறுவதா இலையை வந்து உலர்த்தி பொடி பண்றதுதான் சூரணமா?
0: சூரணம், ஆமா சூரணம் அப்படின்னாலே அது அந்த இலையோ பட்டையோ ஒரு முழு செடியோ காய வச்சு பவுடர் பண்ணதுக்கு பேர் தான் சூரணம்.
1: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசலாம், லைன்ல இருங்க.
0: ஓகே மேடம், ஓகே மேடம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஒரு மணி 22 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில இன்னைக்கு 60 மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலையில பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். சொல்லுங்க சார், இந்த 60 மூலிகை வந்து பச்சையா இருக்குது இல்லையா, முழுவதுமே வந்து பச்சை இலை, அது ஒரு சாம்பல் நிலத்துல. இந்த பச்சிலைய அப்படியே வந்து என்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்துறோம்?
4: ஆக்சுவலி வந்து 60 இலைச்சாறு, அதாவது இந்த பச்சையா வந்து நீங்க அரைச்சீங்கன்னா இலைச்சாறை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வயசுலிருந்து 5 வயசுல குழந்தைகளுக்கு நீங்க 3-8 சொட்டு வரைக்கும் தேன்ல இல்லைன்னா வெந்நீர்ல கலந்து
3: கொடுத்தீங்கன்னா
4: அந்த பால் மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாந்தி எடுக்கிற தன்மை, பால்
3: குடிச்சு ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க நிகழ்ச்சியில அந்த 8 சொட்டு குடுக்கலாம் அப்படின்னு.
4: ஆமா ஆமா, அது வரைக்கும் குடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். வயிறு செரிமானம் ஆகல, ஏதாவது வந்து பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க, பாத்துருப்பீங்களா? இந்த சிப்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு வந்து வயிறு செரிமானம் ஆகாது, மோஷன் சரியா போகாது, அடைச்சிட்டுமா வயிறு உப்புசமா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல எக்ஸ்டெண்டா 60 இலை சாறை வந்து 3-8 சொட்டு நீங்க தரமா ஒரு கால் டம்ளர் வெந்நீர்ல வந்து கலந்து கொடுத்தீங்கன்னா, தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செஞ்சு ரெண்டு மூணு வேலையில வந்து சரியாயிடும். மூணு வேலை கொடுத்தாலே நெக்ஸ்ட் வேலை சரியாயிடும், நாம ஆயிடும் குழந்தைங்களாம். அந்த மாதிரி வேலைகள் வந்து நீங்க சாறு உபயோகப்படுத்தி ரொம்ப வேலை செய்யும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல கூட 60 இலைச்சை நம்ம பயன்படுத்திருக்கோம்.
3: எதுக்கு சார்?
4: கொரோனாவில வந்து லங்ஸ் தளி கட்டி வெளியே வராத சமயத்துல வந்து இந்த 60 இலைக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னா பைப்பு கார்ப்பு உஷ்ண வீரியமான கசப்பா இருக்கும், காரமா இருக்கும். இந்த சாறு நீங்க குடிச்சு
3: பாத்தீங்கன்னா
4: 2-3 சொட்டு எடுத்து நாடு வச்சு போனா ரொம்ப காரமா இருக்கும். அந்த கார்பனேட்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணோம்னா நீங்க வந்து ஒரு 10-15 சொட்டு பெரிய ஆளுங்களுக்கு வந்து 10-20 சொட்டு வரைக்கும் கலந்து கொடுக்கலாம். இலைச்சாறு ஃப்ரெஷ்ஷா அப்படி கலந்து கொடுக்கும்போது

0: லங்ஸ் இருக்கக்கூடிய சளியை வந்து கரைச்சு அப்படியே வெளியில தள்ளும். அப்ப வந்து அவங்களுக்கு லங்ஸ் வந்து ஃப்ரீயா மூச்சுடும். நீங்க இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நைட்ல அவங்க மூச்சு விடாம ரொம்ப சிரமப்படுவாங்க. பஃப் அடிப்பாங்க. பஃப் அடிச்சதான் வீசிங் கண்ட்ரோல் ஆகும். வீசிங் வரும் பாத்தீங்களா நைட்ல வந்து கரு கரு கருன்னு வீசிங் வரும். பெரியவங்களுக்கு வரும், குழந்தைங்களுக்கு வரும். அந்த மாதிரி அந்த ஆஸ்துமா வரக்கூடிய வீசிங்க வந்து சரி பண்ணக்கூடியது இந்த 60 இலைச்சாறு. 10-20 சொட்டு வரைக்கும் வெண்ணில தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செய்யக்கூடியது சரிங்களா. அதே மாதிரி இலை கற்கம் வந்து நல்லா அரைச்சு கிட்டத்தட்ட 3 கிராம் அளவுக்கு எடுத்து மோர்ல கலந்து கொடுத்தாங்கன்னா அந்த மென்சஸ் வராம இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேடிஸுங்களுக்கு தள்ளி நாள் எல்லாம் தள்ளி போக முடியல, அது வந்து அடுத்த மாசமே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ஏதாவது உடம்புல வந்து எந்த நோயும் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நார்மலாவே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா வந்து எதுவும் ஒரு கருப்பில கட்டியோ இல்ல வந்து அந்த ஓவரி சொல்லுவோம் இல்ல சினைப்பையில கட்டி எதுவுமே இருக்காது. ஆனா எதனால வந்து மென்சஸ் கதிய போதுனா டியூ டு அவனுடைய ஒர்க் லோடு, ஃபேமிலி ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், இதனால வந்து அந்த ப்ரெஷர்னால மன அழுத்தத்தினாலே பல பெண்களுக்கு மாதவிடாய் வந்து தள்ளிப்போம். 1 மாசம் வந்து 30 வரும், அடுத்த மாசம் வந்து வரவே வராது. அது என்னன்னா அதோட ஒர்க் ப்ரெஷர்னால லைஃப் லைஃப் டைம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு வந்து இந்த 60 இலை கற்கத்தை மோர்ல கொடுத்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டாக நடக்கும். ஒரு 3 காயில் மட்டும் எடுத்தாலே வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகி அடுத்த அவங்க வந்து மென்சஸ் நார்மலா வந்துடும் சரிங்களா. நம்ம பாப்போம் மெடிக்கல் ஸ்டில்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து என்னடா அது எல்லாமே நார்மலா இருக்கு லேடிஸ்க்கு, ஆனா ஏன் வந்து மென்சஸ் சொல்லணும் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நார்மலா இருந்தா மென்சஸ் சொல்லணும் இல்ல மாசம் மாசம் உங்களுக்கு, ஆனா வராது. அதுக்கு என்ன காரணம், அந்த மென்டல் ப்ரெஷர் தான். அது வந்து மாடர்ன் டைம் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் ஒரு வாசம் முடிச்சிருவாங்க. நிறைய பேர் அந்த காலத்துல வந்து தூக்கம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட் இருக்கவங்க, போலீஸ் ஃபீல்ட் இருக்கவங்க, அப்புறம் வந்து இனியும் வந்து நிறைய ஒரு நைட் ஜாப்ல இருப்பாங்க பாத்தீங்களா, நைட்ல வேலை செஞ்சு பகல தூக்க டைப் பண்ணுவாங்க. அவங்க சிஸ்டம் மாறி மாறி தூங்குவாங்க. அப்ப வந்து அவங்க வந்து அந்த நைட்டு தூங்குற அந்த விதம் வந்து மாறிடும். அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமா வரவே வராது. அந்த தூக்கம் எல்லாம் பிரச்சனையே சரி பண்ண கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 60 இலை பால் குடிநீர்.
1: ஓ, 60 இலை பால் குடிநீரா?
0: பால் குடிநீர் அப்படின்னா 60 இலையை வந்து காய வச்சு சின்ன சின்ன துகளா செஞ்சுக்கணும் ஒரு உரலை போட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மட்டும் எடுத்து போட்டு 100 ml பாலும் 100 ml தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 60 ml சுண்ட வச்சு வடிகட்டிக்கணும்.
1: சரி,
0: அந்த பால்ல வந்து கொஞ்சம் பனங்கள் கண்டு கலந்து நைட்ல குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸலண்டான ஒரு தூக்கம் வருது. அதுதான் அருமையா நல்லா தூங்குவாங்க. நிறைய தூக்கம் பிரச்சனைகளுக்கு வந்து இந்த 60 வந்து இந்த இலை பால் கஷாயம் ரொம்ப அற்புதமே வேலை செய்யக்கூடியது. அதே மாதிரி இப்ப வந்து ரிசர்ச் மூலமா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வாயிலையும் தொண்டையிலும் வரக்கூடிய புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது 60 குடிநீர் மற்றும் 60 இலை சூரணம். புற்றுநோயுடைய அந்த பாதிப்பையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து 60 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். அதனால அதுக்குமே நம்ம வந்து அதிகமா பயன்படுத்திடுவோம். அப்புறம் நம்ம காமனா வரக்கூடிய பாடி பெயின், ஸ்பைனல் கார்ட்ல ஏதாவது வலி வந்தாலும் இல்ல மூட்டுகளில் ஏதாவது வலி வந்தாலும் அதுக்கு 60 சூரணம் கொடுக்கும்போது நல்லாவே வேலை செய்யுது. பொதுவா 60 இலை சூரணத்தை வந்து 1-2 கிராம் அளவுக்கு மோர் இல்லைனா பால கலந்து சாப்பிடுவோம். இதுதான் இயல்பான ஒரு அளவே. ஜஸ்ட் 60 இலை சூரணம் 1-2 கிராம் அளவுக்கு மட்டும் தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது.
1: ஓ, ஒரு அளவு வந்து சொல்றீங்க, இதுக்கு மேலே அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு?
0: ஆமாம், மிக முக்கியமாக வந்து இதனுடைய ப்ரிகாஷன் யாரெல்லாம் அது எடுக்கக்கூடாதுன்னு சில விதிமுறைகளே இருக்கு. 60 சூரணம் அவங்களுக்கு நான் பின்னாடி கிடைச்சா

0: நீங்க கேட்பீங்கல்ல. அப்ப வந்து கடைசியா சொல்லும் போது அதை யாருன்னா எடுக்கணும் ஏன்னா எடுத்துக்கூடாது, ஒரு தனி பிரிவே இருக்கு, அதை உங்களுக்கு தெளிவா சொல்றோம் உங்களுக்கு. சோ அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புண்களை குணமாக்குவதில் அறுபதா இலைச்சுரம் ரொம்ப அற்புதமா கிடக்கு. புண்ணு போகிறது அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல வந்து புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து இலை தாரை வந்து மேலே போட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து இலை அந்த இலை சூரணம் பொடியை வந்து மேலே போட்டுட்டு வந்தாலே சீக்கிரமா புண்ணு ஆறிடும். அந்த அளவுக்கு வந்து அறுபதா வந்து புண்களை குணமாக்குவதற்கு நம்ம பயன்படுத்துவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசுவோம்.
0: ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்யூ.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903

0: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக, வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க, நான் இப்ப போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை
6: செஞ்சுக்கிறேன். தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்கா? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆயுதமா நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்? இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்.

0: 1:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு 60 மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், இப்போ இந்த 60 மூலிகையில வந்து என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது?
1: ஆக்சுவலி மேடம், 60 அந்த மூலிகளை வந்து நிறைய வந்து நம்ம வேதிப்பொருட்கள் வந்து இப்ப சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளேவோனாய்ட்ஸ்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டீராய்ட்ஸ், கொஞ்சம் மைல்டான ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு.
0: ஸ்டீராய்ட் இருக்கா?
1: கொஞ்சம் கொஞ்சம், அதான் ரொம்ப பெருசா கிடையாது. இது வந்து ஹெர்பல் ஸ்டீராய்ட்ஸ், இது பெருசா அவங்க எதுவும் பண்ணாது புரியுதுங்களா. அது என்ன மாதிரி ஸ்டீராய்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா, கேம்பிஸ்டிரால், ஸ்டிக்மாஸ்டிரால், பீட்டா சைட்டோஸ்டிரால் சொல்லி ரொம்ப ரொம்ப மைல்டான ஸ்டீராய்டு இருக்கு. அது என்ன பண்ணோம்னா, நம்ம உடம்புக்கு நம்ம தசைகளுக்கு தேவையான வலிமையை வந்து அது கொடுக்கக்கூடியது. ஃபிளேவோனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கலரிங் கேஜெட் மாதிரி சிலதான் உடம்புக்குள்ள இருக்கு, அந்த 60 இலைகள்ல இருக்கு. அது அது என்ன மாதிரி ஃபிளேவோனாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கிரைஸ்டின் அண்ட் குயர்சிடின், ஹைக்ரோசைட், ரூட்டின், இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே ரூட்டின் அண்ட் ஹைப்ரோசைட் கியூர்சிட்டின் இந்த ஃபிளேவோனாய்ட்ஸ் வந்து அந்த இலையில இருக்கிறதுனாலதான் அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்கின் நோய்களை வந்து சரி பண்ணு. தோல் நோய்களுக்கு நம்ம 60 பயன்படுத்துறோம். ரொம்ப இட்டிங் இருக்கு, சொறிசொறியா இருக்கு, சிறங்கு, ஸ்கேபிஸ் சொல்லுவோம். இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ல வந்து அப்படி புண்ணும் டை சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு பயனுக்கு வந்து அடுத்த பயனுக்கு வரும், ஏன்னா அது வந்து கான்டாக்ட் மூலமா அப்படி பரவக்கூடியது. சோ அந்த ஸ்டேபிஸ் நோய்க்கு நம்ம இதை குடுக்கலாம். நம்ம திறன் சொல்லுவோம் தமிழ்ல அந்த வார்த்தை. அதே மாதிரி நம்ம எக்ஸிமா, கரப்பான் நோய்களுக்கு வந்து இந்த 60 பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கெமிக்கல் ஆயிட்டு, பினைல் புரோபனாய்ட் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுல இருக்கு, அதுல வந்து ஸ்டெராலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, பைட்டோ கெமிக்கல். ஸ்டெராலின் அப்படின்னா, நீங்க சோரியாசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோரியாசிஸ் பாத்துருப்பீங்களா? சோரியாசிஸ் நிறைய வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அது தோல் நோய், அது சோரியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதுல இருக்கிற கெமிக்கல் வந்து ஸ்டெராலின் சொல்லுவாங்க.
0: ரொம்ப டேமேஜ் ஆனாலோ
1: புண்ணு உண்டாச்சுனாலோ, அலர்ஜி ஆனாலோ, அது எல்லாமே சரி பண்ணுது. இந்த முக்கியமான காம்பவுண்ட்ஸ்னால தான் வந்து இந்த 60 வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம், ஸ்கின் நோய்களுக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து அந்த பல் நோய்களுக்கும், காது நோய்களுக்கும், கண் நோய்களுக்குமே நம்ம இதை பயன்படுத்துறோம் சரிங்களா. அடுத்தது இது வந்து முக்கியமா வந்து இன்னும் சில நோய்களுக்கு அதிகமா பயன்படுத்தும். காதுல சீல் வந்துச்சுன்னா, காது வலி அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த 60 இலைச்சில 1-2 சூட்டு குட்டினா சரியாயிடும். இலைச்சாரா விடணும், பயன்படுத்தணும்.
0: இலைச்சார காதுல,
1: ஆமா காதுல, காதுல வலி. அதே மாதிரி மூக்கு சைனசிட்டிஸ் ப்ராப்ளம், மூக்குல தண்ணி ஒழுகிட்டே இருக்கா, 1-2 டிராப்ஸ் மட்டும் விட்டா போதும் ரெண்டு மூக்குலுமே. வரக்கூடிய ரத்தத்தை வந்து சரி பண்ணக்கூடியது வந்து இந்த 60 இலைப்பொடி மற்றும் இலைச்சாறு. இத பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமா சரியாகுது. நரம்பு கோளாறுகளுக்கு மிக முக்கியமா வந்து நியூரோலஜிக்கல் பெயினுக்கு வந்து 60 வந்து

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இலை பவுடர் தூரணம் வந்து பயன்படுத்துறோம். சிஸ் சொல்லுவோம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காக்கை வலிப்பு, மாந்த வலிப்பு, இந்த மாதிரி வலிப்பு நோய்களுக்கும் இந்த அறுபதாயிரத்தி தொண்ணூத்தி தேங்க கலந்து கொடுக்கும் போது, 2 கிராம் அளவுக்கு கலந்து கொடுக்கும் போது அந்த காக்கை வலிப்புனால வரக்கூடிய பாதிப்பு நல்லாவே குறையாது.
1: காக்கா வலிப்பு,
0: காக்கா வலிப்பு சொல்லுவோம்ல, சீசர் சொல்லுவாங்க, சீசர் சொல்லுவாங்க, சிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது பயன்படுத்தும் ரொம்ப அற்புதமா அது சரியாக்கும் வாய்ப்புகள் உண்டாது.
1: கண்டிப்பா சார், இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசுவோம்.
0: ஓகே மேடம், ஓகே.
2: Call recording has
3: PM Jai, ab garibon ki Jai ban gayi hai.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஒரு மணி 50 நிமிடத்தில் நலம்தாரா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு 60 மூலிகையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவரோட பேசிடலாம். சொல்லுங்க டாக்டர், அதாவது நம்ம இந்த 60 மூலிகை குறித்து வந்து சித்த மருத்துவத்தில் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா?
1: ஆமா மேடம், குறிப்புகள் சித்த மருத்துவ நூல்கள் வந்து 60 பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய அகத்தியரை எழுதின புத்தகம்ல அகத்திய குணவாகரம், அந்த புத்தகம் தான் வந்து சித்த மருத்துவம் படிச்சதுக்குல மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகமாகவே சேர்ந்திருக்கு. மூலிகை குணபாடம் சொல்லி 2வது வருஷம் படிக்கும் போது பெரிய புக்கு கொடுப்பாங்க. அந்த மூலிகை குணப்பாடத்துல வந்து அகத்தியர் எழுதின அகத்திய குணமாகறம் புக்கும், தேரையர் எழுதின தேரையர் வெண்பா தேரையர் அந்தாதி இந்த புக்கெல்லாம் அதை சேர்த்திருப்பாங்க. இதுல வந்து அகத்தியர் எழுதின அகத்திய குணபாடம் அப்படிங்கிற புக்குல அருதா பத்திய அதனுடைய குணங்களை பத்திய தெளிவா வந்து அகத்திய எழுதியிருக்க. என்ன சொல்லிக்கன்னா, சூதக வாயு போக்கும், சூதக வாயு, சூதக வாயுன்னா பெண்களுக்கு உண்டாக்கூடிய அந்த மென்சஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும் போட்டிருப்பாங்க. சூதக ஜன்னிய போக்கும் சொல்லிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா, மென்சஸ் டைம்ல சில பேருக்கு வந்து கடுமையான இடுப்பு வழி விழுவோம். ரெண்டாவது வந்து சில பேருக்கு கிட்ஸ் வந்துடும், கவனிச்சுக்கோங்க, சில பேருக்கு வந்து கிட்ஸ் வந்துடும். அந்த மாதிரி பெண்களுக்கும் வந்து நம்ம வந்து அந்த நோயை சரி பண்ணக்கூடியது 60
0: சொல்லுவாங்க.
1: அதே மாதிரி பிரசவ வாளியை அதிகரிக்கும் பெண்கள், அதாவது பிரசவ வேதனை தணிக்கும். அதாவது இப்ப வந்து ஒரு இன்னைக்கு வந்து டெலிவரி ஆகுதுன்னா அதுல வந்து அந்த பிரசவ வேதனை அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப குழந்தை வெளியுறாத நிலை இருக்கு
0: பாத்தீங்கன்னா,
1: அந்த குழந்தைய வந்து ஈஸியா சீக்கிரமா வெளியே வர வைக்கிறதுக்கு 60 சுணம் பயன்படுத்தலாம் சொல்லிக்கிறாங்க. வழி இல்லாம பாத்துக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அகத்தி என்ன சொல்றாருன்னா, பிரசவ வேதனை தணித்து குழந்தைய சீக்கிரமா வந்து டெலிவரிய உருவாக்கிறோம் அப்படின்றார். அதே மாதிரி 60 சூணம் வந்து என்ன பண்ணோம்னா, இறைப்பு இருமல் இந்த நோய்கள் எல்லாம் போகும் அப்படின்ற. காக்கை வலிப்பு மாந்தை வலி பால் மாதம் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த 60 சூணம் சொல்லி அகத்தியை எழுதியிருக்காரு. அகத்திய குணவாடங்கள் நூல், அதுக்கப்புறம் வந்து அகத்தியர் வெண்பாங்கிற நூல்,
0: அகத்தியர் வெண்பா,
1: இந்த நூல் எல்லாமே வந்து 60 சூணத்தை பார்த்து எழுதியிருக்கு. இவங்க ரொம்ப முக்கியமா வந்து 60 சூடம் தனியாவே ஒரு காம்பவுண்ட் இருக்கு, வந்து சித்த மருத்துவ ரொம்ப காலமா பயன்படுத்தும். அந்த 60 சூடத்தை வந்து 60 கொத்தமல்லி ஜீரகம் சதகுப்பை இது எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமா ஒன்று இருக்க நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோம். அது எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா, வெறி நோய்களுக்கு, தூக்கம் இல்லாத கண்டிஷனுக்கு, வயிற்றுல புண்ணு குடல் புண்ணு இருக்கவங்களுக்கு, சித்த நோய்கள் ரொம்ப வந்து உடம்பு வந்து எரிச்சலா இருக்கு அப்படிங்களுக்கு, சுகர் டயபிட்டிஸ் நோய்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து 60 சூணம் நாம வந்து இதுல
0: பயன்படுத்தணும்.
1: 60 சூணத்தை பத்தி சயின்டிபிக்கா என்ன வந்து சேர்த்து போயிட்டு இருக்குன்னா, 60 சூணத்துக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு. உடம்புக்குள்ள வரக்கூடிய பாக்டீரியா நோயினால வரக்கூடிய சளி இருமல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே தடுக்கக்கூடிய தன்மை 60 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: ஓ சரி சரி, அறிவியல் ஆராய்ச்சிகள்ல
1: அறிவியல் ஆராய்ச்சி கூட ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு, ஆன்டி பங்கல் ஆக்டிவிட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, பங்கஸ் அப்படிங்கிறது கிருமி கிடையாது, அது ஒரு பூஞ்சை காலம். அதாவது நீங்க இந்த குளம் எல்லாம் பாத்தீங்களா மேடம், அந்த குளத்துல வந்து பச்சை பச்சையே இருக்கும். அதே மாதிரி ஒரு விதமான ஒரு சிறிய ஒரு உயிரினத்தான ஒரு பூஞ்சையால உருவாக்கிய நோய் தான் வந்து பங்கல்.

0: சரி.
1: இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அறை இருக்குன்னு சொல்லுவோம், அந்த திறப்புறுப்பு சுத்தி ரொம்ப அரிப்பு இருக்கும். அது பேர் வந்து சித்தார் வந்து அறை கடுவுன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் வரக்கூடிய மிக அதிகமான ஒரு இட்டிங் கண்டிஷன். அது வந்து அந்த நோயை சரி பண்ற தன்மை வந்து 60 நாட்களுக்கு முன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இலை சாராத நைட்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த இட்டிங் அந்த அறை கடை வந்து சரியாயிடும். ஏன்னா அது ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. அடுத்தது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் அது இருக்கு.
0: நோய்களுக்கும்
1: சேரக்கூடிய மருந்துகளை வந்து இதுல இருந்து ஒரு பைட்டோகெமிக்கல்ஸ் எடுத்து மாடல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்ட அதே மாதிரி வெகு சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா அந்த புண்களை குணமாற்றக்கூடிய அந்த தன்மை இந்த 60 இலைகளுக்கு உண்டு.
0: சரி சார்,
1: சொல்லுங்க.
0: இவ்வளவு நேரம் வந்து இந்த 60 மூலிகை பத்தி ரொம்பவே விரிவா என்னென்ன விஷயங்கள் எவ்வளவோ நோய்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும், அறிவியல் உண்மைகள் என்ன சொல்லியிருக்குது, சித்த மருத்துவ குறிப்புகள்ல என்ன சொல்லியிருக்கு, நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பா பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: தேங்க்யூ
0: சார். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:01 ஆயாச்சு. நம்ம மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்குற நேரமும் வந்தாச்சு. ஆமாங்க, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாடல் கேட்கலான்னு டியூன் பண்ணியிருக்கிறீங்க. பொதுவாக பாடல் கேட்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச பாடல் கேட்கறது ஒரு தனி சந்தோஷம்தான். அதுவும் ரேடியோவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு எப்படா நம்ம பாடல் வரும் அப்படின்னு காத்திருந்து கேட்கறது இன்னும் தனி சுகம்னே சொல்லலாம். அப்படி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்குறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜேமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னக்கிளி ஆலங்குளத்தில் தான் பாடல் கேட்டிருக்கிறாங்க. விடுதலை பார்ட் 2லேருந்து, ஆக்சுவலாக அந்த பார்ட் 1 திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் அது. காட்டுமல்லி பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:08 ஆகிட்டு இருக்குது. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க நெல்லையிலேருந்து உமா. சொக்க தங்கம் மூவிலேருந்து அவங்களுடைய பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலும் வந்துட்டே இருக்குது. இதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு சீக்க டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். 9443607947 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, காற்றலைகளில் கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா,
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா,
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: குக்கு நேரு பாடல் தான் கேட்டுட்டுக்கிறீங்க. நேரம் 2:14 ஆகிட்டுருக்குது. ஸோ நேர்கள் அவங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. முன்னீர் பாடத்துலேருந்து பேபி நீ வேணுண்டா செல்லுமே திரைப்படத்தை தான் அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடலை வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:21 ஆகிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தென்காசியிலேருந்து எஸ் ஷேக் முகமது ஷாபி அவங்க. செந்தூர பூவே திரைப்படத்துலேருந்து தான் உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜீவிமா செபாஸ்டியன், எனக்கு இந்த பாடல் பிடிக்கும், இதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் மெசேஜாக அனுப்பிவிடுங்க. 9443360794 9443 60794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊடு, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, கேரட்டை இணைஞ்சிருங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

குக்கூ நேரு இருப்பு பாடல்கள் தான் கேட்டுருக்கிறோம். 2:27 இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க பார்க்கி நேரியிலேருந்து இவாஞ்சலின், இஸ்லீன், சுபிக்ஷன், வசந்தாவுங்க. பூவே உனக்காக திரைப்படத்துலேருந்து தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: குக்கு நேரிருப்பு பாடல்கள் தான் கேட்டுக்கிறீங்க. நேரம் 2:33 ஆகிட்டு நேகள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து 9444-3-60-794 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கொடுக்கறதுக்காகவே நானும் காத்திருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெய்மா செபஸ்டியன். ஸோ நெக்ஸ்ட் பாடலை பார்த்தீங்கன்னா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பாளையங்கோட்டையிலேருந்து எஸ் நிஷா ஜோடி திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மணி 37 நிமிடம் ஆகிட்டுருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். நேயர்கள் அவங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பண்பலையில் விரும்பி கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஜஸ்டிஸ் டாடா திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாடலை கேட்டு இணைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: இருக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: பாடல்களை அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. பாலவேந்தன் பாளையங்கோட்டையிலிருந்து செல்லமே திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. நேரம் 2:44 நிமிடமாயிட்டு இருக்குது. திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பாடல் இதோ காற்றலைகளில்.

2:50 ஆகிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்களை அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. குருமலையிலிருந்து முருகலட்சுமி வெள்ளப்பாண்டி அவங்க அவங்களுடைய விருப்ப பாடல் கோபுர தீபம் திரைப்படத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

திரைப்படத்தில் தான் நிகழ்ச்சி நிறைவான பாடலை கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் அவங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய பேர் அவங்களுடைய விருப்பாடை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் யார் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையத்துலேருந்து ராகப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், கோவில்பட்டி தீபா, தங்க திருப்பதி, உடையாம்பள்ளி பால் திரகன், ஆகாஷ், ஆலங்குளம் மேரி, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், முனீர் பள்ளம் மணி, தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, ரெட்டைக்குளம் ஜெயா, மகேஷ், ஜானகி, கனி, பொண்ணு, கோவில்பட்டி ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ்மாஸ்டர், ரிஷிதா, யுனா, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மேலச்சேவையிலேருந்து சுகன், தேவேந்திரன், வேலு பிரபாகரன், வீரநல்லூர் தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, சுப்பையாபுரம் ராஜாத்தி, வீரபாண்டிய புலிக்குளம் மகிமைதாஸ், கார்த்திக், ராஜா பூவரசி, சதீஷ்குமார், தாஸ் பாண்டியன், டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, உடன்குடி என் இந்துமதி, தென்காசி சே குத்தாலிங்கம், மம்சாபுரம் மீனா, சிவநாடனூர் மாரி தர்ஷினி, நாஸ்ரேத் ராஜ், ராஜேஸ்வரன், பாளையங்கோட்டை ரூபன், வானரமுட்டி நம்பிராஜ், கோவில்பட்டி கற்பகம், உமா, சுதா, ராணி, கலைச்செல்வி, முருகலட்சுமி, நவீன், பிரசன்னா, மேற்கு தாம்பரத்திலிருந்து மித்ரன், சாய், விருஷிகா, சுரண்டை முகமது அன்வர், தென்காசிலிருந்து கே மாரியப்பன், ஊர்மேல் அழகியானில் இருந்து பத்மாவதி, இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு ஏற்பாடில் கேட்டிருக்கிறாங்க. பெருமாள் குள்ளத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க, தேவசகாயம் கோவில் ஆடவங்களும் கேட்டிருக்கிறாங்க, முருகன், தீபா குருவன் கோட்டையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஏற்பாடில் தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து அதிகபட்சமாக 9லேருந்து 8 பாடல்கள் தான் போட முடியும் இல்லையா. சப்ளி இன்றைக்கி வந்து நிறைய பாடலை போட்டிருக்கிறோம் உங்கள், ஆனால் நீங்கள் வந்து டல்லாக வேண்டாம். இன்றைக்கி நைட் 8:30 கூட குக்கூன் இருப்பு பாடல்கள் இருக்குது, உங்களுடைய ஏற்பாடலை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம பண்பலையில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நீங்கள் வந்து அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெயுமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சிறு குறு தொழில்துறை இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே, 3:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்கிறீங்க திரையருவி. திரையருவியில் இன்றைக்கி நான் திரை சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்க இருக்கிறேன். நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருங்க. பதில் சொல்ல நினைக்கிற நேயர்கள் எல்லாருமே 0462251131 2562611333 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் மகாலட்சுமி. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருமா? கேள்விய கேட்டுருவோமே. கேட்க மாட்டேன். சரி, உங்ககிட்ட போன முறை கேட்டதுனால இதை ஞாபகம் வச்சு சொல்றீங்க. இல்ல கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கெஸ்ஸிங்ல வந்து ஒரு இதுல வந்து சரியா அமைஞ்சதுன்னா அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நடிகர் சிவாஜி கணேசனின் 100வது திரைப்படம் என்ன? இல்லையே. இல்ல. நன்றி, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் மகிமை தாஸ். உங்ககிட்ட
2: அக்கா விட்டே பிரிஞ்சு பிரிஞ்சு வரீங்க.
0: அக்கா விட்டு எங்க பிரிஞ்சு வரேன்?
2: நம்ம 4 மணிக்கெல்லாம் வரல.
0: வரும்போது வருவோம்.
2: ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும், மலையோட வரோம், இடி மலையோட. கேளுங்க.
0: சரி, இப்ப கேட்ட கேள்விக்கு விடை தெரியுமா? நடிகர் சிவாஜி கணேசனின் 100வது திரைப்படம்.
2: ஒரு குழு குடுங்க.
0: சிவாஜி கணேசன் படம், அதுதான் க்ளூ.
2: அப்படியா? அந்த
0: இல்ல, க்ளூ என்னன்னா

0: வருமே.
1: இல்ல, நிறைய வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு அந்த படத்துல.
0: அதாவது 9 வருமா?
1: கட்டுப்போ
0: நடிச்சிருப்பாங்க. அது வந்து
1: சொல்லுங்க,
0: பழைய படம்.
1: சொல்லுங்க.
0: நுழைய மாட்டேங்க
1: தெரியல
0: மேடம், வாய்ப்புல இருக்கு, வரமாட்டேங்க. ஆனா கடைசி படம் அது முதல் படம், அந்த படைப்போட சேர்ந்து அதுவும் கொஞ்சம் வரும்.
1: தெரியா?
0: என்ன மேடம்
1: தெரியலையா?
0: ஆமா,
1: நவராத்திரி.
0: ஐயோ, நன்றி நன்றி
1: நன்றி மகிமைதாஸ்.
0: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-இல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மூன்று மணி 12 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க FM ரெயின்போ 102.6 திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கிறோம். வீரபாண்டிய புலிகுளத்துல இருந்து யார் பேசுறீங்க? முருகனா? பேரு
5: முருகன்.
4: புரியல, விட்டு விட்டு கேக்குதே. சரி கேளுங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுருவோமா?
5: கேளுங்க.
4: சரி, உங்களுக்கு ஒரு திரைப்படத்தை பத்தி நான் வந்து கதை சொல்றேன், கதையை ஷார்ட்டா சொல்றேன். அதுதான் அப்படின்னு, அது என்ன படம்னு கண்டுபிடிக்கிறீங்களா? அதாவது இது, இந்த திரைப்படத்துல வந்து ஆரம்பத்தில் நடிகர் நல்ல வசதியான வீட்டு பையனா அந்த மாதிரி இருப்பார். இடையில வந்து அடுத்து சொந்தக்காரங்களோட சூழ்ச்சியால் தன்னோட சொத்தை ஃபுல்லாக இழந்துருவார். இழந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாவும் இறந்துருவார். அதுக்கப்புறம் மீண்டும் இவர் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு வசதியான வாய்ப்பை பெறுவார். பெற்றதுக்கப்புறம் இவனை நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையில் இருப்பார். இந்த படம் இவருக்கு வந்து வில்லியாக வந்து ஒரு பெண் தான் இருப்பாங்க. அந்த படத்தில் வில்லன் கிடையாது, வில்லி தான். வில்லியாக ஒரு பெண் இருப்பாங்க. இது என்ன திரைப்படம் சொல்லுங்க?
5: அது படையப்பாவா?
4: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே, படையப்பான்னு.
5: ஆமாம், அதில் தான் அன்னியாதி சிவாஜி வாங்கி
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கேடிசி நகர்ல இருந்து
6: லட்சுமி.
4: லட்சுமி, உங்களுக்கான கேள்வி, இது கூட வந்து ஒரு வில்லி கதாபாத்திரத்தை கொண்டு சுவாரஸ்யமாக சென்ற ஒரு திரைப்படம். வில்லி கதாபாத்திரத்தை வைத்து ஒரு சுவாரஸ்யமாக சென்ற ஒரு திரைப்படம் என்ன?
6: சுவாரஸ்யமான
4: ஒரு திரைப்படம். வில்லி, வில்லி கேரக்டர், வில்லி கேரக்டர் தான் அந்த படத்துல பெருசும் பேசப்பட்டிருக்கும். அது அது சொல்லியாச்சு, வேற வேற படங்கள் இருக்கு. அடிதடி கேரக்டர்ஸ் அந்த ரவுடிஸ் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்ல.

0: வச்சிருப்பாங்க. அதாவது அடியாட்கள் இருக்கும் இந்த வில்லிக்கு.
1: பர்ணாக்கா?
0: சொர்ணாக்கா இல்லை, அந்த படம் இல்லை. இந்த வில்லி வந்து ஒரு மெயின் கேரக்டராக இருப்பாங்க இதில். அதில் வந்து சொர்ணாக்கா வில்லி கேரக்டர்னாலும் மற்ற இது இருக்கும். இதில் வந்து இந்த வில்லியை வச்சு பேசப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம். நடிகருக்கு வந்து மெயின் வில்லியாக இருப்பாங்க.
1: ஹீரோ யாருன்னு?
0: எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்கள் படத்தை ஈஸியாக சொல்லிடுவீங்களே, தெரியலையா? சரி, அடுத்த நேரத்தை கேட்போம். நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: GRT Jewelers Vazhangum Aadi Thanga Thiruvizha. Sirappu Salugaiyaga Pudhiya Thanga Nagai மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மூன்று மணி 22 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வில்லி கதாபாத்திரத்தை கொண்டு சுவாரஸ்யமாக சென்ற ஒரு திரைப்படம், அதாவது வில்லனே கிடையாது அந்த படத்துல, வில்லி அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டரா இருப்பாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க.
3: வணக்கம், தேவிஸ்ரீ பேசுறேன்.
2: சிவகாசி
3: தேவிஸ்ரீ.
2: தேவிஸ்ரீ சொல்லுங்க, உங்களுக்கு அந்த விடை தெரியுமா?
3: ஐயோ, நான் லைன்ல பிஸியா இருக்கேன்.
2: ஒரு வில்லி கதாபாத்திரத்தை வைத்து சுவாரஸ்யமாக சென்ற திரைப்படம், அந்த ஹீரோவுக்கு
3: திமிரு.
2: திமிரு அப்படிங்கிறது சரியான விடை. சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆமா, சரியா சொல்லிட்டீங்க, திமிரு தான். எனக்கு திமிரு இல்லைங்க, படம் பேரு திமிரு. நன்றி நன்றி,
3: மதிய வணக்கம்.
2: நன்றி நன்றி,
3: மகிழ்ச்சி.
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: மாலை வணக்கம் மேடம்.
2: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: குருவன்கோட்டையில இருந்து முருகன்.
2: வீரபாண்டிய புலிகுளத்துல இருந்து முருகன் வந்துட்டு போயிட்டாரு.
4: குருவன்கோட்டை முருகன்.
2: குருவன்கோட்டை முருகன். நீங்க என்ன ஒரு முருகனா படையெடுக்கிறீங்களே?
4: என்ன கேள்வி மேடம்
2: இன்னைக்கு? கேள்வி என்ன, அடுத்த கேள்வி, ரஜினிகாந்த் மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படம். ரொம்ப எளிமையான கேள்வி.
4: மூன்று முகம்.
2: சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி
4: நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

இதுவரைக்கும் நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளை கேட்ட நேயர்கள் பதில் சொன்னாங்க. திரையருவி நிகழ்ச்சியில் இதோட திரையருவி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க.

இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பள்ளிகளில் சிறுபான்மையின மாணவர்களின் சேர்க்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா, கின்பால் சோனா மற்றும் பிரணய் கட்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 4:03 ஆயாச்சு. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க பொதிகை தும்பி. உங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அதிரடியான சரவடியான பொதிகை தும்பி ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில என் கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க.
1: நான் உங்கள் அன்பு சகோதரி, மனம் நிறைந்த மங்களம் ராதாகிருஷ்ணன்.
0: நீங்களும் மனம் நிறைந்தவா?
1: எல்லாரும் நிறைஞ்சிருந்தா.
0: நான் உங்கள் சுபகலா. இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் பேசுறாங்க முதல்ல அப்படின்னு கேட்டுடலாம். நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462251 3216 1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஒரு கேள்வி, நாங்கள் ஒரு கேள்வி, யாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் வந்து விளையாண்டு பதில் சொல்லிட்டு போயிடுவோம். அந்த வகையில் முதல் நேயர் வணக்கம்.
1: நினைச்சேன்
0: வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன்னு வந்துட்டீங்களே.
2: இன்னைக்குதான் ஆடிக்கு கூட்டு வந்து எங்க அக்கா இன்னைக்கு தங்கலாம் வராவ கூட சுந்தர தேவி அக்காவும் வராவ.
1: எத்தனாவது ஆடி உங்களுக்கு?
2: நீங்க ரெண்டு அக்காவும் நீங்களும் வந்துருங்க.
0: எல்லா அக்காவும் டெய்லி ஆடிக்கிட்டே தானே வரவோ. என்னத்தை போட்டு போங்க, முதல் நேரம் இன்னைக்கு வந்திருக்கிய கேள்வி கேளுங்க.
2: இல்ல முதல் கேள்வி நீங்களே கேளுங்கம்மா.
0: நானே கேட்கவா?
2: ஆமா, என்னத்தை அக்காவுக்கு தான் முதல் இடம்.
1: எப்பா சரி, ஒரு பெருந்தன்மை
0: என்னவா பெருந்தன்மையா சொல்லி கொடுத்துட்டவள. சரி ஒரு வசனம்
2: சொல்லுவேன்,
0: அந்த வசனத்தை நான் சொல்ற மாதிரில டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கணும். நீங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். சரிதா?
2: டக்கு டக்குன்னு
0: சொல்லக்கூடாது அதுக்குன்னு. இந்த வசனம் வந்து என்னன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது வந்து கோபமா சொல்ற ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்க கோபமா சொல்லிக்கிட்டு இருக்கல டக்குன்னு வேற இது அழுகை அப்படின்னு சொல்லுவேன். மறுபடியும் நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிக்கணும். சிரிப்பு அப்படின்னா அதை அப்படி மாற்றி மாற்றி. சரியா?
1: ஒரே வசனம் பல
0: பல பாவங்களில் வரணும். பாவத்தை இன்னைக்கு வந்து முதல் நேரம் மாட்டிக்கிட்டேனே
2: அப்படிங்க. வீட்டில் 26 வருஷம் மாட்டிக்கிட்டு தான் அதை பற்றி ஒன்றும்
0: அது மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. சரி சொல்லுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த டைலாக் சரியா?
2: சரி. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்
0: அழுகை. உடனே பாதில இருந்து டக்குன்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா
2: அப்படின்னு
0: காலத்துக்குள்ள இறங்கிட்டேனா என் பேச்ச நானே கேட்க
1: மாட்டேன்.
0: சரி ரைட்டு, உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். இப்ப நீங்க கேளுங்க. உப்புமா செய்யறதுக்கு முதல்ல ரவை வேணும். இல்ல, முதல்ல உப்புமா செய்யறதுக்கு நல்ல மனசு வேணும் அண்ணாச்சி. சரி 40 செகண்ட் நான் போட்டு விட்டுக்கிட்டேன், அதுக்குள்ள நான் சொல்லுதேன். சரி, உப்புமா செய்யறதுக்கு முதல்ல உப்புமா தான் இன்னைக்கு செய்ய போறோம் அப்படிங்கிற

0: நல்ல மனசு வேணும், அந்த மனசுக்கு அப்புறம் அடுப்பு வேணும். அடுப்பு இருந்தால் தான் உப்புமா செய்ய முடியும், இல்லைனா வாயிட்டு தான் ரவையை உப்புமா கிண்டிட்டு போகணும். அதனால் அடுப்பு வேணும். அடுப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு வடைச்சட்டி வேணும். வடைச்சட்டியில் ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வடைச்சட்டியில் தண்ணி, உப்புமாவுக்கு எவ்வளோ தண்ணி, இதுதான் ரொம்ப முக்கியம். அது உப்புமாவா இல்லை தப்புமாவான்னு சொல்லி போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன, தண்ணி தான் கரெக்டாக வைக்கணும். அந்த தண்ணி ரெடியாக வச்சுக்கணும். சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கி, டைம் முடிஞ்சு போச்சு என்னச்சி, வதக்கி நிப்பாட்டி உப்புமா பாதியில
1: போடல கிண்டல.
0: ஆமா, தண்ணி தண்ணி எடுக்கணும்.
1: இல்ல அடுப்பு
0: அடுப்பு வேணும். அடுப்புல சட்டியை வச்சாச்சு சொல்லி வச்சு
1: அடுப்பு பத்த வைக்க வேண்டாம்.
0: பத்த வைக்காமலாம் அடுப்புல சட்டி வைப்போம்.
2: அடுப்பு வேணும், அடுப்பு பத்த வைக்கணும்ல.
0: என்னாச்சி, அடுப்பு வேணும், அடுப்பு பத்த வச்சு தானே சட்டியை வைப்போம்.
1: அடுப்பு பத்த வைக்க 40 செகண்ட் அவங்களுக்கு பத்தல, கரெக்டா?
2: அது அப்படி இன்னொன்னு அப்படிதான் சில இதுல என்னன்னா பாயசம் வைக்கிறது எங்க வீட்டம்மா என்னச்சு, முதல் திருப்பு அடுப்பாங்கல இருந்து ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் விட்டுச்சு. நான் அடுப்பாங்கல பாக்க புஸ்தகம் பார்த்து கடைசி ஏலம் போட்டு இறக்கும்னு வச்சிருக்கேன்.
0: அதான் ஏலம் விட்டுருக்காங்க.
2: அதே மாதிரி நீங்க அடுப்பு பத்தாக்கி வைக்காம விட்டுட்டிய.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம்மா.
0: சரி, எனக்கு ஒரு மார்க் உண்டா கிடையாதா உப்புமாக்கு?
2: உண்டு உங்களுக்கு தான். இதுல இருந்து என்ன தெரியுதா, நீங்க டெய்லி சமையல் பண்ணுறீங்க தெரியுது, மார்க் உங்களுக்கு தான்.
0: நன்றி நன்றி, நான் நல்லா உப்புமா கிண்டிட்டேன் இன்னைக்கு.
1: பத்த வைக்காத அடுப்புக்கே ஒரு மார்க் கொடுத்தாச்சு.
0: அடுத்து நீங்க தான்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இருக்கீங்க,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
0: என்ன அமைதி மௌன விரதம், யாருன்னு தெரியலையே. வந்த நேயர் பேசாம போயிட்டாங்க, வேற நேயரும் மறக்கணும் இன்னைக்கு. வணக்கம் வணக்கம், யார் யார் இருந்து
3: பேசுறீங்க?
1: நகர் சொல்லுங்க சார், கேள்வி நீங்க முதல்ல கேக்குறீங்களா நாங்க கேட்டுமா உங்களுக்கு? கேளுங்க.
3: வாய்க்கால திருப்பி விட்டேன்னா
1: மேடம், கால்வாய்
3: கால்வாய்
1: கரெக்ட் தானா? பரவாயில்லையே, நானும் டக்குன்னு வாய்க்கால் வேகமா போகுதான்னு நினைச்சு அப்படி திருப்பி விட்டா இப்படி வந்து
0: கால்வாய்னு வாங்கியாச்சு.
1: கால்வாய், சரி ஓகே சார். நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, சோப்பு, பவுடர், பொட்டு, சந்தனம், இதுல சம்பந்தம் இல்லாத பொருள் எது?
3: கண்ணாடி,
1: மூக்கு கண்ணாடி, சோப்பு, பவுடர், பொட்டு, சந்தனம்.
0: நேரத்தை போட்டு விட்டுறேன்.
3: மூக்கு கண்ணாடி
1: சம்பந்தம் இல்லாத பொருள். மூக்கு கண்ணாடியா? இல்ல, தவறு. ஏன்னா வெறும் கண்ணாடி தான். மத்த மூக்கு கண்ணாடி, சோப்பு, பவுடர், பொட்டு, சந்தனம் இதெல்லாம் முகத்துல பூசுவோம், எல்லாம் முகத்துல போடுவோம். போட்டு அழகு பாக்குறதுக்கு தான் நம்ம கண்ணாடியை பாக்குறோம். சோ கண்ணாடி தான் இதுல தனியா இருக்கு. மூக்கு கண்ணாடி மூக்குல போடுறோம்ல.
0: நிகழ்ச்சியில ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்,
1: ஒரு மார்க்கு.

0: 4:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி அதிரடியா சரவடியா விளையாண்டுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நெல்லை கண்ணம்மா, கேள்வி சொல்லுங்க. கேள்வியை நீங்க கேக்குறீங்களா நான் கேட்கட்டுமா?
1: நான் கேக்குறேன்,
0: கேளுங்க.
1: பிரமாண்டமான ஹிந்தி படம் ரெண்ட தமிழாக்கத்துல எடுத்திருக்காங்க, பழைய படம் தான். ஒண்ணு சிவாஜி வச்சு டபுள் ஆக்ட், ஒண்ணு எம்ஜிஆர் வச்சு ட்ரிபிள் ஆக்ட். என்ன படம்?
0: எம்ஜிஆர் வச்சு ட்ரிபிள் ஆக்டா?
1: ஆமா, சிவாஜி வச்சு டபுள் ஆக்ட், எம்ஜிஆர் வச்சு ட்ரிபிள் ஆக்ட்.
2: பழைய படம்,
1: பழைய ஹிந்தி படம்.
2: பழைய ஹிந்தி படமா?
1: ரெண்டுமே
2: போடுங்க, ரொம்ப கஷ்டம். நடிகர் முதல்ல க்ளூவா கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு முதல் வரி
0: டைம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்சரை நீங்க சொல்லுவீங்கன்னு
2: யோசிக்கிறோம். பழைய படம் தெரியலையே, வாய்ப்பு இல்லையே. ஹிந்தி படத்தை தமிழ் மொழியாக்கம் பண்ணது
0: முடிஞ்ச நேரம்.
2: எங்க வீட்டு பிள்ளைலாம் வந்து ரெண்டு தான் இல்ல, சிவா எம்ஜிஆர். சரி, அம்மாவே சொல்லிடலாம், மார்க் உங்களுக்கு தான் கொடுத்துருவோம். தெரிஞ்ச ஆமா, ஆராதனால
1: அது
2: என்ன படமா? என்ன படம் இல்ல, ரெண்டாவது எம்ஜிஆர் படம் என்ன படம்? ஓ சரி, ஓ நாளை நமதே.
1: கண்ணம்மா
2: மாதிரி நல்லா யோசிச்சுதான் எடுக்கணும் போல. நன்றிமா, நன்றிமா.
0: சரி, உங்ககிட்ட அடுத்த க்வெஸ்சன். கருப்பா இருக்கிற மேகம் மட்டும் ஸ்பீடா நகர்றதுதான் ஏன்? கருப்பா இருக்கிற மேகம் மட்டும்தான் வேகமா போகுதான், ஸ்பீடா போகுதா
1: நகருதான்.
0: செகண்ட் முடியல, இன்னும் 22, 23, 24, 25 நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
2: மேகம் மாதிரி,
0: மேகம் மாதிரி, மேகம் ஸ்பீடா போற மாதிரி நேரமும் ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஏன் இந்த மேகம் சொன்னதுக்கு அப்புறம் இதுவான்னு சொல்ல போறீங்க? மழை வர்றதுனால ஸ்பீடா போதா? ஏன் சொல்லிடவா, நேரம் முடிஞ்சிச்சு சொல்லு. ஏன்னா அது கார் மேகமா? அது கார் இருக்குல்ல, அதனாலதான் அது ஸ்பீடா போதா? கார் மேகம்.
2: நன்றி, நன்றிமா, நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்,
0: சங்கரன் கோவில் கோட்டியப்பன். ஐயா, கேள்வியை நீங்க கேக்குறீங்களா?

0: கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா?
1: நலமா இருக்கீங்களா? முதல்ல நிலத்தை
2: விசாரிச்சிருக்கோம்.
0: உலகம் முழுதும் சுற்றும் ஆனால் இருந்த இடத்தை விட்டு நகராது, அது என்ன?
1: உலகத்தை முழுதும் சுற்றமாக்கும்,
0: சுத்தம்
1: நகராது,
0: ஆனா இருந்த இடத்தை விட்டு நகராது.
1: சூரியனா?
0: சூரியன் இருந்த இடத்தை விட்டு நகராதுன்னு அது எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களுக்கான நேரத்தை போட்டு விட்டுருவோம்,
0: போட்டு விட்டுருங்க. யோசிக்கிறீங்களா? பார்க்கலாம். சரி, ஓகே, நான் சொல்லிட்டுமே ஆன்சர் உங்களுக்கு. டைம் முடிஞ்சு போச்சா?
2: இல்ல,
0: 35. சரி, ஓகே. அதாவது ஆன்சர் வந்து உலகம் முழுதும் சுற்றும் இருந்த இடத்தை விட்டு நகராது. தபால் தலை.
1: தபால் தலையா?
0: போஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும்,
1: ஒட்டியாச்சுன்னா
0: அது எங்க நகரும்? அங்கங்க நகராது இல்லையா? சரி சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே, ஓகே. சரி, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
1: சரிம்மா, நான் வந்து கேட்டேன்மா. யாருமா கோயில் முடியக்கூடிய மூணு சில ஒரு மூணு வகுப்பு
0: கோயில் முடியக்கூடிய?
2: ஐயா, போன வாரம் தானே என்கிட்ட இந்த கேள்வியை கட்டிய.
0: ஊர் ஊரா சார் கேக்குறீங்க? ஊரா கேக்குறீங்க? கோயில் முடியக்கூடிய
1: பட்டி பட்டின்னு கேட்டேன்.
2: இல்ல, கோயில் தான் கேட்டீங்க.
1: அப்படியா?
0: சரி, எனக்கு தான் கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் கொடுக்கட்டுமே.
2: சரி,
0: கோயில் முடியக்கூடிய ஊரா
1: சொல்லுங்களேன்.
0: ஊர்ல? சரி, எனக்கு தெரிஞ்சு முதல்ல சங்கரன் கோவில், அப்புறம் வந்து கொஞ்சம் க்ளூ கூட நாகர்கோவில். நாகர்கோவில்
1: நம்ம பக்கமே ஒண்ணு இருக்கு, ஒரு கோயில் இருக்கு.
0: நம்ம பக்கமே ஒரு கோவில் இருக்கா? நாகர்கோவில், சங்கரன் கோவில், அப்புறம் வந்து தெரிய மாட்டேங்குது. மன்னார் கோவில். கரெக்ட். நன்றி சார், நன்றி சார், நன்றி, நன்றி.
1: ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கா? கூட ஒரு நேரம் பேசுவாங்கல்ல.
0: நன்றி சார், நன்றி சார், வணக்கம்.
1: நன்றிமா, நன்றி, ரொம்ப நன்றி,
0: வணக்கம். பாருங்க, நேரத்தை
2: போட்டுருமா?
0: ரொம்ப நேரம் ஆகாதீங்க, அடுத்த நேரம் வருவாங்கன்னு எவ்வளவு அக்கறையா சொல்றாங்கல்ல. சரி, ஒரு பாட்டை போட்டுருங்க.

0: 4:29 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கட்டேரிப்பட்டி விஜயாவா?
1: கட்டேரிப்பட்டி விஜயா.
0: விஜயா கேள்வி கேக்குறீங்களா? நான் கேட்கவா? சரி, ஊர் என முடியும் ஊர் பெயர்கள் ஒரு 6 சொல்லுங்க.
1: ஊருக்கே ஊர்,
0: கீழப்பாவூர், மேலப்பாவூர்,
1: இதே காம்பினேஷன்ல என்ன ரெண்டு ஊர் வரும்?
0: கரூர். சரி,
2: திருப்பூர்.
0: திருப்பூர் 4 வந்துருச்சா?

0: திருப்பூரோட சேர்ந்து இன்னொன்று வருமே,
1: மேல்மருவத்தூர்.
0: மேல்மருவத்தூர்
2: எங்க
0: எம்மா
2: போயிட்டாங்க?
0: எவ்வளவு பாருங்க டிஸ்டன்ஸு.
2: ஆறு ஆறு கேட்டிருந்தேன், இன்னும் ஒன்று இருக்கு.
0: ஒன்று திருப்பூரே கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சொல்லுங்க.
2: மானூர்.
0: மானூர் கரெக்ட்,
2: சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி.
0: திருப்பூர் பக்கத்துல திருப்பத்தூர் சேர்த்திருந்திருக்கலாம். அப்படி
2: கோயம்புத்தூர் இருக்கு, எவ்வளவோ ஊர் இருக்கு.
0: நிறைய ஊர், ஊரா நிறைய ஊர் இருக்கு. நன்றி, கரெக்டா சொல்லிட்டீங்க,
2: கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க கேளுங்கம்மா.
1: என்ன
2: பேரா? ஓ அப்படி,
0: ஓ எப்படி பாருங்க, டைம் போடுங்க, டைம் போடுங்கம்மா.
2: அவங்களுக்கே டைம் போட மறந்துட்டேன்.
0: ஆமா,
2: ஒருவன், இருவர், மூன்று முகம், நான்கு நான்கு திசை, ஐந்தாம் படை இருக்கான், ஐந்தாம் படை, ஆறு, ஏழாம் அறிவு, எட்டுப்பட்டி ராசா, ஒன்பது ஒன்பது நவராத்திரி.
0: டைம் முடிஞ்சு போச்சு.
2: ஒன்பதுன்னு வரைக்கும் ஒண்ணும் இல்லையா தெரியல, எட்டு வரைக்கும் சொல்லிருக்கம்மா. எட்டு எட்டி படிச்சு அதான் பட்டு பட்டுன்னு எட்டு வரைக்கும் சொல்லிட்டேன். ஒன்பது ரூபா நோட்டு இருக்கு, பத்து தலை ராவணன் பாத்தீங்களா, ரெண்டு இதை விட்டுட்டேனே.
0: பரவாயில்ல, பட்டு பட்டுன்னு எட்டு
2: பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
0: அது அவங்க நான்குக்கு நான்கு கில்லாடிகள் ஒரு தலையதாகும் அப்படிலாம் பண்ணியிருந்திருக்காங்க.
2: நன்றி, நல்ல யோசனையம்மா, நல்ல யோசனை.
0: நன்றி,
2: நீங்களே வின் பண்ணதா உங்களுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவோம்.
0: பரவாயில்ல, எட்டு எட்டு சொல்லிட்டாங்கல்ல, சுபகலாக ஒரு மார்க் கொடுத்துடலாம்ல.
2: இல்ல அவங்க யோசனைக்காக அவங்களுக்கே மார்க், அதனால அவங்களுக்கே மதிப்பெண் கொடுத்துடலாம்.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: நம்மளும் இப்படிதான் யோசிச்சு யோசிச்சு எடுக்கணும்ல.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பெருமாள்பத்துல இருந்து கோமதி நமச்சிவாயன்.
2: நம்ம ஸ்நேகிதியைக்கு வருவீங்க, இப்ப இங்க வந்துட்டீங்க. வாங்க, எல்லாம் எதுல வேணாலும் வாங்க, எங்கனாலும் வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் வாங்க,
0: அவ்வளவுதான். சரி, கேள்வி கேக்குறீங்களா? நான் கேக்கட்டுமா உங்களுக்கு?
1: எப்படினாலும் சரி,
0: எப்படினாலும் சாய்ஸ் பாருங்க, எங்கள்கிட்டயே விட்டுட்டாங்க. சரி, நானே உங்களுக்கு கேள்வி கேட்டுறேன். முதல்ல என்ன

0: பஸ் இதுல எத்தனை நாள் இருக்கு?
1: எத்தனை நாள்
0: எத்தனை நான்கு?
1: இருக்கா?
0: ஆமா, எத்தனை நான்கு இருக்கு? ஃபோர். ஃபோர் அப்படிங்கிற நம்பர்ஸ் எத்தனை இருக்கு?
1: 440ல
0: வந்து
1: இருந்து
0: 445
1: 445
0: வரைக்கும்
1: வரைக்கும்
0: டைம் போடுங்க.
1: 440ல 2, 491ல 2, 43ல 2, 45ல 2, அப்ப 42 8 8 3 11.
0: எதையோ ஒண்ணு விட்டுருக்கீங்களே.
1: 440ல இருந்தானு சொன்னீங்க. 440ல 2, 41ல 2, 42ல 2, 43ல 2, 45ல 2, அப்ப 10 13 13
2: 444.
0: அதான் அவங்க அந்த
1: திருநெல்வேலி பொண்ணு
0: அப்படிலாம் அங்கங்க தப்ப மாட்டோம். அதே நானும் திருநெல்வேலி தான். என்ன வருதுன்னு பாக்கலாம். கொஸ்டின் கேளுங்க.
1: நான் வந்து ரொம்ப ஈஸியா தான் கேட்பேன். நான் கேட்ட மாதிரி ஒரு காலத்துல வந்து ஜெயான்னு பேர் ஆரம்பிச்சது. ஆனா நான் இவ்வளோ நடிகைகளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இது, நம்ம ஜெயிச்சிருவோம் வெற்றி பெற்றுவோம்னு ஒரு சீசன்ல வந்து ஜெயா ஜெயனே வந்த ஜெயலலிதா மாதிரி அந்த மாதிரி ஜெயன ஆரம்பிக்கிற 5 நடிகைகள் பேரு. ஹீரோயினா தான் இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு 5 நடிகைகள்.
0: டைம் போடுங்க. ஜெயமாலினி,
1: ஜெயசித்ரா,
0: ஜெயசித்ரா, ஜெயமாலினி, ஜெயபிரதா, ஜெயபிரதா, ஜெயமாலினி, மூணு.
1: ஜெயமாலினி ஏற்கனவே சொல்லிட்டேங்க.
2: ஆமா, அதான் அதான்
0: மூணு சொல்லிருக்கேன். ஜெயலலிதா அவங்களையும் சேர்த்துருவோம்ல.
1: சொல்லிட்டீங்களா? ரெண்டு
0: விஜயம்மா, படாபட் ஜெயலட்சுமி இல்லையா? அவங்க
1: ஜெயலட்சுமி. சென்ட்ரல் வந்து எண்ணெய் தோடும் சத்தம் அந்த படத்துல நடிச்சாங்க.
2: டைம் முடிஞ்சு.
0: ஒருத்தங்க என்ன சென்ட்ரல் வந்து எண்ணெய் தோடும்
2: சொல்லிட்டு போங்க, செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லாம வந்து யோசிச்சு ஒரு கேள்விய கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நல்லதுமா, நன்றி
0: நன்றி நன்றி.
1: இன்னைக்கு
0: நன்றி வணக்கம்.
2: சரி, ஒரு பாட்டை போட்டு விட்டுருமாக்கா?
0: பாட்டை போடுங்க போடுங்க.

0: 4:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி அதிரடியா சரவடியா விளையாண்டுட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார் வராங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வந்துட்டீங்களா? வந்துட்டோம்.
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க, நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களா?
1: நான் விடுகதை போறியா?
0: விடுகதை.
1: சரி. செக்கச்ச வந்திருக்கும், வாழும் முளைச்சிருக்கும், வந்திருக்கும் சந்தைக்கு.
0: செக்கச்ச வந்திருக்கும், வாழும் முளைச்சிருக்கும், வந்திருக்கும் சந்தைக்கா?
1: ஆமா. ஈஸியான கேள்வி தானே?
0: மிளகா வத்தலா?
1: நான்
2: இதை விட ஈஸியா எப்படி

0: கேட்க முடியும்ல. சரி ஓகே.
1: ஒரு தடவை இவங்க கொழுக்கட்டைன்னு விட சொன்னாங்க, அதுல இருந்தா இவங்களுக்கு கொழுக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன்.
0: நான் என்னடா நேம் எனக்கு புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: ஒரு
0: ஒரு நிக்நேம்,
1: ஒரு விடுகதை சொன்னாங்க, அதுக்கு விட வந்து கொழுக்கட்டை. அதுல இருந்து
0: ஓ சரி சரி
1: சரி, உங்ககிட்டயும் நான் ஒரு ஒரு விடுகதை சரி. அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? கோடை காலத்தில் விரும்புவோம். வீட்டுல வெளியில எல்லா பக்கமும் இருக்கும். காத்தாடி அடிக்காம அழுவுதா என்ன? ஏ தண்ணியா வரும், இது கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். இல்ல கோடை காலத்துல முளவாத்தல விரும்பினா விளங்கும்ல எம்மாடி. கோடை காலத்துல முளவாத்தலா தெரியலையா? ஐஸ் கட்டி.
2: ஐஸ் கட்டி ஐயோ,
1: அப்படியே உருகும்ல, அடிக்காமலே அழுவான்.
2: சொல்லிருக்கலாம்களா?
1: என்ன கோடை காலத்தில் விரும்புவோம்னு சொன்னேன் நானு. நன்றி நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நடு
1: காட்டுக்குள்ள வெள்ள போர்வை விரிஞ்சு கிடக்கு, அங்க போய் யாரு போர்வை விரிச்சான்னு தெரியல.
0: நடு காட்டுக்குள்ள வெள்ள போர்வை விரிஞ்சு கிடக்கு.
1: டைத்தை போட்டு விடுதேன். நடு காட்டுக்குள்ள வெள்ள போர்வை விரிஞ்சு கிடக்கு. காளானா? காளானா?
0: காளானா
3: இல்ல மேடம்.
0: இல்லையா? அது என்னடைய போர்வை? மேகம். ஆனா அது மேல நடு காட்டுல வராது. கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன்.
1: சொல்லிருங்க. குளமா? நடுக்காட்டுல வெள்ள போர்வண்டியில
0: அந்த நிலா வெளிச்சத்துல அந்த குளத்துல உள்ள தண்ணி வந்து
3: குளத்துக்குள்ள
0: தண்ணி
1: குளம்னு நாங்க யோசிக்கவே இல்லையே. நாங்க
0: போர்வன்னு
1: வெள்ள வெள்ள வெள்ள வெள்ளேன்னு அதான் காளான்னு நினைச்சேன். நடுக்காட்டுக்குள்ள வெடிச்சு விரிஞ்சு கிடக்கும்,
0: தூங்கிருவோங்கிற மாதிரி யோசனைக்கு
1: வந்துட்டாங்க. நன்றிமா, நீங்க கேட்கணும்.
0: நன்றி. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன், சரியா? சரி ஓகே. மலர் தோட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கு சொல்லுங்க.
3: மலர் தோட்டம்.
0: மலர் தோட்டம். மலர்
3: தோட்டம். அப்புறம் வந்து மலர் தோட்டம்
0: உன்ன போட்டு பின்ன போட்டு. டைம் போச்சா இருக்கா?
3: மலர் தோட்டம் எத்தனை கேட்டீங்க?
0: ஒரு ஐந்து வார்த்தைகள் வரைக்கும் சொல்லலாம். ரொம்ப தேடி. ஆமா இருக்கு.
3: அப்படியே
0: குறைஞ்சபட்சம் நாலாவது சொல்லலாம்.
3: மலர் தோட்டம். மட்டம்.
0: மட்டம். கரெக்ட்.
3: அப்புறம் வந்து
0: டைம் முடிஞ்சு போச்சா?
3: சரி, மூணு தான் முடிஞ்சது.
0: மூணு தான் முடிஞ்சது இல்ல, இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். மடம். மட்டம் இருக்கிற மாதிரி மடம். அப்புறம் தோம். தோம் தோம் தித்தி தோம் அப்படிங்கிற வார்த்தையும் உள்ள போட்டு ஐந்து வார்த்தைகள். சோ மூன்று வார்த்தைகள் கொஞ்சம் மேக்சிமம் நீங்க சொன்னதுனால மார்க் உங்களுக்கு கொடுத்துடலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். காந்திமதிமா நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாட்டில் கேட்டு வந்துருவோம் அக்கா.
0: கொடுத்துடலாம்.

0: 4:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசவில்லை என்னவோ. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், மம்சாபுரம்
0: அன்பழகனா?
2: அன்பழகனா,
0: சரி. கேள்வி கேக்குறீங்களா ஐயா?
1: கேக்குமா,
0: கேளுங்க.
1: ஒரு செடி, அது வந்து காலையில சூர் பூத்துச்சுன்னா சூரியனை நோங்கி இருக்கும் காலையில.
0: சூரியகாந்தி?
1: சூரியகாந்தி இருக்கும். அது திரும்பிட்டே போகும்.
0: சூரியன் போற திசையிலேயே போகும்.
1: ஆமா, மேற்கு
0: சூரியகாந்தி தானே?
1: சூரியகாந்தி தான் பார்த்ததில்லை.

0: என்ன விடை நீங்களே சொல்லுங்க. புரியல.
1: நெருஞ்சி முள்ள சொல்றீங்களா?
0: நெருஞ்சி முள்
1: உங்ககிட்ட
0: ஒரு கேள்வி கேக்கணும்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையில இருந்து ஒளிஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிகம், சிகரம், உப்பு, இந்த ரெண்டு வார்த்தைகளில் இருந்து ஒரு புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குங்க. சிகரம், உப்பு, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஒரு புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குங்க.
2: ஊக்கம்.
0: எது?
2: ஊக்கம்.
0: ஊக்கம் எப்படி வரும்? சிகரம், உப்பு, இந்த ரெண்டுல இருந்து ஒரு ஒரே ஒரு
1: வார்த்தை கண்டுபிடிக்கணும். ரெண்டு வார்த்தை சேர்த்து ஒரு வார்த்தை வரணும்.
2: ஏமா, ஊ வருது. இது வருது.
0: சரி.
2: தா வருது. தாயும் வருதுல.
0: என்னது ஊ? யூ ஊக்கமா?
1: ஊவே இல்லையே, இது வந்து
0: ஊக்கம் இல்ல. ஊ
1: உப்பு, உப்பு, உப்புக்கு வரக்கூடிய ஊ.
2: உப்பா.
1: சிகரம், உப்பு,
2: உலகம்.
0: எப்படி வரும்? நீங்க ஊ வச்சு ஒன்னு ஒன்னே உருவாக்குறீங்க. சிகரம், சிகரம், ஊ, இப்பு, உப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்கணும். இது இந்த இதுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்திக்கணும்.
1: முதல் உச்சரிப்பு, கடைசி உச்சரிப்பையும் சேர்த்துக்கலாம். இதான் க்ளூ உங்களுக்கு.
0: ஆமா.
1: டைம் முடிஞ்சு போச்சு.
0: முடிஞ்சு போச்சு. தெரியலையா? சிகப்பு.
3: என்ன
0: கடைசி நேரம் வந்து விட்டீர்கள்.
3: கடைசியா லைன் கிடைக்கி.
0: சரி
1: சரி சார், கேள்வி கேளுங்க.
3: கேள்வி கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
3: நான் ஒரு பாட்டோட இடையில உள்ள ஹம்மிங் பண்றேன்.
1: ஹம்மிங்
3: அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
1: வார்த்தையா சொன்னாலே நாங்கள் திணறுவோம். ஹம்மிங் கொடுங்க கொடுங்க கொடுங்க. டைம் கொடுப்பா நீ. எங்களுக்கு தெரியல, இல்ல தெரியலங்கிறது. வார்த்தைகளா பாடிட்டா கூட கொஞ்சம் பிடிப்போம், ஒரு 50%.
3: வார்த்தையாவே பாடிட்டுமா?
1: வார்த்தையா பாடுங்க. பிடிக்கிறதா பாப்பா.
3: தேயிலை மரமாகும் நாங்கள் வளர்த்ததில்லை, சிகரத்தில் இருந்தாலும் எங்கள்
0: காட்டு புலி அடிச்சு காட்டு ராஜா வாரா வாராண்டா, வீட்டுக்கு ஒருத்த வந்து வெற்றி மாலைய போடுங்க போடுங்க ஐயா. அந்த பாட்டு தானே
3: உங்களுக்கு வெற்றி மாலை சூடியாச்சு?
0: இருந்தாலும் அது அக்காவோட பாட்டு. டக்குன்னு நீங்க கேட்டவொன்னா உணர்ச்சி வசத்துப்பட்டு நான் பாடிட்டேன்.
1: நிஜமா இது வந்து கிரெடிட்ஸ் கோஸ்ட் நம்ம சுபகலாக்கு தான். சத்தியமா எனக்கு இதுல வந்து க்ளூவே இல்லை. நீங்க நானா பாடினதை விட சரி, வரிகள் இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கலான்னு பார்த்தா
3: இல்ல, அந்த அளவுக்கு ஹம்மிங் புரியல.
1: ஹம்மிங் அந்த அளவுக்கு பிடிபடல. நல்லா கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் பாட்டா இருந்தா கூட உங்களுக்கு பிடிச்சிரும், அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு கடி ஜோக்ஸ் கேட்டுறேன், சரியா? எந்த கப்ல வந்து டீ ஊத்த முடியாது? எந்த கப்ல டீ ஊத்த முடியாது?
3: எந்த கப்ல டீ ஊத்த முடியாது? வேர்ல்ட் கப்லயா?
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
3: ஐயோ,
1: ஆமா. இது எப்படி அந்த முத கொஸ்டின் அப்படிதான் வாய்க்கால மாத்தி போட்டான்னு காலையில வந்துருதான். கொஸ்டினே எங்களை கேட்க அதுவா இதுவா?
0: பிக்கப்லயும் ஊத்த முடியாதுக்கா?
1: பிக்கப்லயும்
0: ஊத்த முடியாது.
1: நன்றி நன்றி.
0: வேர்ல்ட் கப்ல ஊத்த முடியாது, பிக்கப்ல ஊத்த முடியாது.
1: பல கப் இருக்குன்னு நினைக்கிறேன். வாடரம்பட்டி நம்பிராஜன் சார் வந்திருந்தாங்க. நல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நேயர்களும்

0: ஒரு அருமையான தகவல்கள் கொடுக்கற மாதிரி
1: தகவல்கள் மற்றும் இல்லாம சும்மா ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க இதை பேசுங்கன்னு இல்லாம ரொம்ப வந்து நேர்கள் சிந்திச்ச விஷயங்களை கொண்டுட்டு வந்தாங்க.
0: நமக்கே அடுத்தடுத்து வரும்போது எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன் இருக்கு. நல்ல விளையாட்ட போச்சு. ஸோ இன்னைக்கு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுபகலா வந்து 2, 4, 6 மார்க் எடுத்திருக்காங்க சுபகலா. ஸோ மங்களம் வந்து 2, 4, 5 மார்க் எடுத்திருக்காங்க. நேர்கள் தான் இன்னைக்கு வந்து ஜாஸ்தி,
1: எப்பவுமே 9
0: மார்க் வந்து நேர்கள் வாங்கியிருக்காங்க,
1: 9 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள்.
0: ஆமாம், மார்க் அதிகம் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே வந்து நன்றிகளை சொல்லிக்கிறோம்.
1: நிகழ்ச்சியில பேசினது நான் சுபகலா,
0: நான் உங்கள் அன்பு சகோதரி மனம் நிறைந்த மங்களம் ராதாகிருஷ்ணன்.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வெற்றி பெற்ற வெற்றி பெறாத பேசிய கேட்ட எல்லா நேயருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி நன்றி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளின் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் அந்த திரைப்பட தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க.

அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் திரைப்படம் 1964 வந்த திரைப்படம் கர்ணன். பி ஆர் பந்துலு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த வரலாற்று திரைப்படம் இந்த கர்ணன் திரைப்படம். இடம்பெற்றுள்ள தயாரிப்பு சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் திரைப்பட குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. முதல்ல நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பில் 1964 வெளியான வரலாற்று புராண திரைப்படமான கர்ணன் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. இந்த திரைப்படத்தில் ஜெய்ப்பூர் அரண்மனை பயன்படுத்தப்பட்டும் இந்திய இராணுவ வீரர்களின் பங்களிப்பு மற்றும் பிரம்மாண்ட போர்க்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தயாரிப்பு மற்றும் படப்பிடிப்பு ரகசியங்கள். இத்திரைப்படத்தின் பிரம்மாண்டமான போர்க்காட்சிகளை படமாக்க சுமார் 80 யானைகளும் 40 குதிரைகளும் பயன்படுத்தப்பட்டன. போர்க்காட்சிகளில் தத்ரூபமாக நடிக்க இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த பல வீரர்களும் களத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஜெய்ப்பூரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனைகளிலும் மற்றும் குருஷேத்திர பகுதிகளிலும் இதன் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. சிறப்பு தகவல்கள் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் என் டி ராமாராவ் கண்ணனாக நடித்து திரையை பகிர்ந்து கொண்டார். இடம்பெற்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல் மூலம் ஒட்டுமொத்த மனிதநேய தத்துவத்தையும் கவிஞர் கண்ணதாசன் வெளிப்படுத்தி இருக்கிறது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அதோ அந்த பாடலையே கேட்கலாம்.

5:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை காவியம்தான் இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம். சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் 1964 பிப்ரவரி 27 அன்று இந்த படம் வெளிவந்திருக்கு. இது முழுநீள காதல் மற்றும் நகைச்சுவை கலந்த இந்தியாவின் முதல் ரோம்காம் மற்றும் ஈஸ்ட்மேன் கலரில் வெளிவந்த முழு தமிழ் திரைப்படமாகும். தயாரிப்பு மற்றும் நடிகர்கள் அறிமுகம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தின் மூலம் நடிகர் ரவிச்சந்திரன் மற்றும் நடிகை காஞ்சனா ஆகியோர் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாயிருக்காங்க. ஒரே இரவில் நட்சத்திரங்களாக மாறியிருக்கிறாங்க. நகைச்சுவை ஜாம்பவான்கள் டிஎஸ் பாலையா மற்றும் நாகேஷின் கூட்டணி மற்றும் அவர்களின் உரையாடல்கள் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு. பாடல்கள் உருவாக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான சம்பவம் இதில் என்னென்னா, விஸ்வநாதன் வேலை வேண்டும் பாடல் கண்ணதாசன் மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் ஒரு விளையாட்டுத்தனமான சூழ்நிலையில் விவாதத்தின் நடுவே உருவான வரலாற்று சிறப்புமிக்க பாடலாகுமா.

5:14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களும் பாடல்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க.

அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் படகோட்டி. எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படம் மீனவர்களின் வாழ்க்கை முறை, கவிஞர் வாலியின் பாடல் சிறப்பு மற்றும் கண்ணதாசனின் பாராட்டு போன்ற சுவாரஸ்யமான பின்னணிகளை கொண்டது. எம்ஜிஆர் படங்களில் வழக்கமாக இடம்பெறும் அம்மா அல்லது தங்கை சென்டிமெண்ட் காட்சிகள் இல்லாத படம் இதுவாகும். இப்படத்தில் வாலி எழுதிய கம்யூனிச சித்தாந்த பாடல்களை பார்த்து வியந்த கவிஞர் கண்ணதாசன் வாலியை நேரில் அழைத்து பாராட்டி தன் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பரிசாக வழங்கியிருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

5:22 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவலோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நான் அடுத்த திரைப்படம் சர்வர் சுந்தரம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் இந்த திரைப்படம் வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் எழுதிய புகழ்பெற்ற நாடகத்தின் கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான். மேடை நாடகத்தில் நாகேஷ் நடித்த அதே சுந்தரம் கதாபாத்திரம் திரைப்படத்திலும் இவருக்கு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்தது. சிறப்பான தகவல்கள், நகைச்சுவை நடிகர்களாக புகழ்பெற்ற நாகேஷ் வந்து முழுமையான கதாநாயகனாக நடித்து மாபெரும் வெற்றி கண்ட படம்தான் இந்த சர்வர் சுந்தரம்.

1964 வெளியான திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. 1964 வந்து வெளியான சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான புதிய பறவை திரைப்படம் தான் அடுத்த திரைப்படம். சிவாஜி ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் தான் வந்து இந்த புதிய பறவையாம். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகையைச் சேர்ந்த ஒரு கதையை கொண்ட ஒரு படம். இந்த படம் செப்டம்பர் 12, 1964 அன்று வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் தனது சிவாஜி பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தமிழில் தயாரித்த முதல் திரைப்படம் இது அப்படிங்கிறதுனால இதற்கு முன் அவர் தயாரித்த படங்கள் இந்தி மொழியை சார்ந்தவையாக இருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடி இப்படத்திற்கு மிக சிறப்பான இசையை கொடுத்திருக்கிறாங்க. ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. எங்கே நிம்மதி, பார்த்த ஞாபகம் இல்லையோ போன்ற பாடல்கள் இன்றளவும் மிக பிரபலமாக உள்ளன. அதிலும் இந்த எங்கே நிம்மதி பாடலுக்காக பல வாத்திய கருவிகள் பயன்படுத்தப்பட்டு புதுமை செய்திருக்குது. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம்.

1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய திரைப்படம் நவராத்திரி. 1964 வெளிவந்த நவராத்திரி தமிழ் திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 100வது வரலாற்று சிறப்புமிக்க படமாகும். இந்த திரைப்படங்கள் நவரசங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சிறப்பு தகவல் என்ன அப்படின்னா, 9 வேடங்களில் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் 9 வெவ்வேறு வேடங்களில் நடித்து அசத்தி இருக்கிறாரு. நடிகர் திலகம் அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படங்களில் அவரோட அசத்தலான நடிப்பு வெளிப்பட்டிருக்கும். நவரச கதாபாத்திரங்களில் வந்திருப்பார். அற்புதம், பயம், இரக்கம், கோபம், சாந்தம், வெறுப்பு, சிங்காரம், வீரம் மற்றும் ஆனந்தம் ஆகிய 9 நவரசங்களை வெளிப்படுத்தும் 9 கதாபாத்திரங்களாக அவர் நடித்திருக்கிறது இந்த படத்தோட சிறப்பு. நாயகன் மற்றும் இயக்கம் ஏ.பி. நாகராஜன் இப்படத்தை இயக்கினார். நவராத்திரி கதாநாயகியாக சாவித்ரி நடித்திருந்தார்கள். இதர மொழிகளில் ரீமேக் இந்த படம் வந்து தெலுங்கில் அதே பெயரில் நாகேஸ்வர ராவ் நடிப்பிலும், ஹிந்தியில் நயாதீன் நைராத் என்ற பெயரில் சஞ்சீவ் குமார் நடிப்பிலும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

5:42 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1964 வெளிவந்த திரைப்படங்களில் தகவல்களோட பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் 1964 வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படம் தான். இந்த வேட்டைக்காரன் திரைப்படம் ஜனவரி 14, 1964 அதாவது பொங்கல் அன்னைக்கு, அன்றைய பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த படம் வந்து வெளியாயிருக்குது. திரையரங்குகளில் 25 வாரங்கள், கிட்டத்தட்ட 175 நாட்கள் ஓடி மாபெரும் வணிக வெற்றியை பெற்றது இந்த வேட்டைக்காரன் திரைப்படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து கவுபாய் பாணியிலான தோற்றத்திலும், ஒரு சிறுத்தை மற்றும் குழந்தை நட்சத்திரமும் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு தத்துவ பாடல் கூட சொல்லலாம், இது ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடலை கேட்போம்.

5:47 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படம். சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா நடிப்பில் வெளியான ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படமாகுமா. இந்த படத்தை கே சங்கர் இயக்கியிருக்கிறார். பி எஸ் வீரப்பா தயாரித்து மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர். திரைப்படத்தின் தகவல்களை பார்த்தீங்கன்னா, இந்த படம் 1930 வெளியான ஜெர்மன் மொழி திரைப்படமான தி ஃப்ளூ ஏஞ்சல் கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் 12/1964 அன்று, ஜூன் 12/1964 அன்று வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித

0: 5:54 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்து தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான 1964 வெளியிடப்பட்ட என் கடமை திரைப்படம் தான். என் கடமை திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியின் சவாலான கதைக்களத்தை கொண்டு 1964 வெளிவந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த என் கடமை. இது எம்ஜிஆரின் 70வது திரைப்படமாகுமா. இந்த படத்தில் முக்கிய சுவாரஸ்ய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட சிறப்புகள் அதுவும் என்ன அப்படின்னா, இதில் வந்து எம் நடேசன் தயாரித்து இயக்கிய என் கடமை திரைப்படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் நேர்மையான காவல்துறை அதிகாரியாகவும் அவருக்கு ஜோடியாக பி சரோஜா தேவியும் நடித்திருப்பாங்க. வித்தியாசமான திருப்பங்கள் மற்றும் கிளைமேக்ஸ் வரை ரகசியம் காக்கும் விறுவிறுப்பான திரைக்கதையை கொண்டு இப்படம் ஓடியிருந்தது. இந்த படம் அப்போ வந்த எம்ஜிஆர் போலீஸ் தோற்றத்தில் பார்த்த ரசிகர்கள் வந்து கொண்டாடி மகிழ்ந்த ஒரு திரைப்படமாக இருந்திருக்குது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் 1964 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்து பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வருது என் கடமை திரைப்படத்திலிருந்து. இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.
1: Swing and swing.
2: யாரது யாரது தங்கமா.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை 3,15,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர்நிலைகளில் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் காரணமாக மொபைல் போன் உற்பத்தி துறையில் 96,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாநிலத்தில் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரியில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தவேக்கு தலைமையிலான கூட்டணி அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தக்கூடாது என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 6:02 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நச்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

மிக மிக முக்கியமானது மற்றவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதல்ல, நாம் அன்பாக இருக்கிறோம் என்பதுதான். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

13 இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நடந்திருந்தால் விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இனிய பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரண நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:23. வாழ்க்கையை ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களே நிரம்பியிருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

உண்மையான உறவு என்பது தனக்கு என்ன கிடைக்கும் என்று கவலைப்படாமல் முடிந்தவரை வழங்குவதுதான். இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் 6:30 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி சேவை செய்திகள். நிகழ்ச்சியில் முதலாவதாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்புத்தொகை முதலீடு செய்யப்பட்டு 18 வயது நிறைவடைந்தவுடன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள பயனாளிகளுக்கு முதிர்வுத்தொகை வழங்கப்படுகிறது. அவ்வாறு 18 வயது நிறைவடைந்து முதிர்வுத்தொகை பெற தகுதியுள்ள நிலையில் 510 பயனாளிகள் உள்ளனர். ஆனால் அப்பயனாளிகள் சமூக நலத்துறையை அணுகி முதிர்வுத்தொகையை கோரவில்லை. அப்பயனாளிகளின் விவரங்கள் மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உள்ள பயனாளிகள் முதிர்வுத்தொகையினை பெற மாவட்ட சமூக நல அலுவலகம் முதல் தளம், மணிமுத்தாறு வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி என்ற முகவரியை தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் வைப்புத்தொகை ரசீது பெற்றுள்ள பயனாளிகள் 18 வயது நிறைவடைந்தவுடன் முதிர்வுத்தொகைக்கு உடனடியாக மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் தகவல்களுக்கு 9489589082. மீண்டும் ஒரு முறை, 9489589082 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ பாட்டு கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில், மு மேத்தாவின் வரிகள், இளையராஜாவோட இசையில், மரகத வீணைப்பட பாடல்.

0: சேவை செய்திகளில் அடுத்ததா, தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இசைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் சான்றிதழ் வகுப்புகளுக்கு இணையான வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு இணையான சான்றிதழ் பெறுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற வேண்டும். இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக பட்டய படிப்பில் 3 ஆண்டு சேரலாம். அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ₹1000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும். வெளியிடங்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து கட்டண வசதியும் செய்து தரப்படும். 3 ஆண்டுகள் பயின்று அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்தும் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தவும், நாதசுரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோவில்களில் பணிபுரியவும், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளன. திருக்கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர்ந்திட இப்பள்ளியில் தேவார இசை பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என அரசு ஆணையிடப்பட்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஆகவே கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தலைமை ஆசிரியை மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி என்ற முகவரியிலும், 9487739296 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9487739296 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா, இளையராஜாவோட இசை, எஸ் ஜானகியோட குரல், வாலியோட வரிகளுக்கு ஆண் பாவம் படத்தின் பாடல்.
1: என்ன பாட சொல்லாதே, நான் கண்ட

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்புலை 102.6. சேவை செய்திகளில் அடுத்ததா, தென்காசி மாவட்ட குற்றால சாரல் விழாவில் ஒரு அங்கமாக ஆகஸ்ட் 1 பிற்பகல் 2 முதல் 4 வரை கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் நாய்கள் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின் பேரில் நடைபெற இருக்கிறது. இக்கண்காட்சியில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் தங்கள் நாய்களை காட்சிப்படுத்தவும் தங்கள் அபிமான நாய்களை கண்டுகளிக்கவும் வாய்ப்பு ஏற்படுவதால் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக புலன் விசாரணை படத்துக்காக இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. கங்கைமரன் வரிகள் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க.

நேரம் 6:48. சேவை செய்திகள். அடுத்த செய்தி, பத்ம விருதுகள் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல்வேறு துறைகளில் தலை சிறந்தவர்களாகவும் தனி நபராக சாதனை புரிந்தவர்களாகவும் இருத்தல் வேண்டும். அதாவது கலை, இலக்கியம், இசை, பெயிண்டிங், சிற்பத்திறன், போட்டோகிராஃபர், சினிமா ஆகிய துறையினர் தேசிய அளவில் தன் திறமைகளை நிரூபித்தவர்களாக இருத்தல் வேண்டும். பொதுநலத் தொண்டு, தன்னார்வ தொண்டு, சாதி சமய தொண்டாற்றியவர்கள், பொதுமக்கள் சேவை, சட்டம், பொது வாழ்க்கை, அரசியல் ஆகியவற்றில் சேவை புரிந்தவர்கள், அறிவியல், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி, நியூக்ளியார் அறிவியல் ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள், நாட்டு வாணிகம் மற்றும் தொழிற்சாலை, வங்கி, பொருளாதாரம், சுற்றுலா ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள்.

மருத்துவ ஆராய்ச்சி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, இயற்கை வைத்தியம் ஆகியவற்றில் சாதனை புரிந்தவர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர்கள், கல்வி, பத்திரிகை, கல்வி கற்பித்தல், நாவல், கவிதை, பாடல், கல்விக்கான முன்னேற்ற சேவை ஆகியவற்றில் சாதனை படைத்தவர்கள், அரசாங்கத்தில் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் மற்றும் அரசாங்கம் மேம்பாடு அடைய செய்தவர்கள், விளையாட்டுத் துறையில் பன்னாட்டு மற்றும் தேசிய அளவில் பதக்கம் பெற்றவர்கள், மலையேற்றம், விளையாட்டுத் துறையை மேம்படுத்தியவர்கள், விளையாட்டினை ஊக்கப்படுத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் போட்டிகளை சிறப்பாக நடத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் யோகாவில் பதக்கம் பெற்றவர்கள், இந்திய கலாச்சாரம், மனித உரிமை நிலைநாட்டல், வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் காப்பாற்றுதல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கு பத்ம விருதுகள், அதாவது பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் ஆகிய விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்பட உள்ளது. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்கள் மட்டும் விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை awards.gov.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பத்தினை மேற்கண்ட இணையதள முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் திரையிசையோடு கேட்டு ரசிக்கலாம். 8:05 ஊரும் உறவும் அஷ்டகாலி பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குவவர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் செய்குதம்பி பாவலர். 10:00 சுகமான ராகங்கள் திருநெல்வேலி வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். தொடர்ந்து காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிலவரம். 8:45 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது எப்படி. 10:02 மனம் விரும்புதே நேயருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் லட்சத்தீவுகள். 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே உங்கள் பயத்தை வென்ற அனுபவம். 1:00 நலம்தானா கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் பாத்திமா அவர்கள். ஒன்று 1:05 நலம்தானா உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 1:10 நலம்தானாவில் செரிமானத்தை மேம்படுத்தும் உணவுகள். பிற்பகல் 2:00 குக்கு நேயருப்பு பாடல்கள். 3:02 திரையருவி மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே முதியோர்க்கான நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகளுடன். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். நாளை நிகழ்ச்சிகளில் 7:30 ஆசையஞ்சல், 8:05 இளங்காற்று, வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு செய்திகளோடு, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல் சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு, 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களுக்கு பாடல்களாக. கேட்டது நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நேரம் 7 மணி. மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. கேட்க போறீங்க அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அறிவியல் சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். துவக்கமா பாடல் கேட்கலாம், விசால் சந்திரசேகர் இசையில ஓமன பெண்ணே படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இயல்பியல் துறையில தன்னுடைய பயணத்தை தொடங்கினா கூட அதுக்கு பிறகு தாவரங்கள் பத்தின ஆராய்ச்சியில இறங்கி பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தின இந்திய அறிவியலாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்ப பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரகுமான் இசையில ஜீன்ஸ் படத்துல இருந்து பாட்டு வருது.

நேரம் 7:12 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் நேரம். இந்தியாவில் வங்காள மாகாணத்தில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் 1858 பிறந்தவங்க அறிவியலாளர் ஜெகதீஷ் சந்திர போஸ். கல்கத்தா கல்லூரியில் படித்த இவங்க மருத்துவ படிப்புக்காக லண்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாங்க. கொஞ்சம் உடல்நல பிரச்சனை காரணமாக அதில் தொடர முடியல. தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற லார்ட் ரே அப்படிங்கிறவங்களோட இணைஞ்சு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் ஆராய்ச்சி மேற்கொண்டு அதுக்கப்புறமா கல்கத்தா பல்கலைக்கழக கல்லூரியில் இயற்பியல் ஆசிரியராக பணியில் சேர்ந்தாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு தாவரங்கள் மேலே ஈடுபாடு வந்துச்சு. தொடர்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம். நவீன் இசையில் அனிருத் பாடியிருக்கிறாங்க, வில் அம்பு படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவங்கள பற்றின தகவல்கள் தான். ஆசிரியராக வேலை செஞ்சிட்டு இருந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் தன்னுடைய ஆராய்ச்சியையும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. மைக்ரோவேவ் நிறமாலையில் ரேடியோ அலைகள் குறித்த தன்னுடைய ஆராய்ச்சியில் முன்னேற்றமும் கண்டாங்க. ரேடியோ அலைகளை கண்டறிய முதல் முறையாக செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறை கடத்திகளை பயன்படுத்தினது இவங்க தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ ரகுமான் இசையில் டூயட் படப்பாடல்.

பான கிரேஸ்கோ கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி தாவரங்கள்கிட்ட பல்வேறு தூண்டுதல்களை செஞ்சு அதற்கான எதிர்வினைகள் பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா விலங்கு மற்றும் தாவர திசுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து நிரூபித்தாங்க. தொடர்ந்து இவங்க ஆராய்ச்சிகள் என்னென்ன பண்ணாங்கிறது தொடர்ந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கோ படத்திலிருந்து ஹாரி ஜெயராஜ் இசையில் பாட்டு.

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரங்கள்கிட்ட உடலியல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. தன்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு

நேரம் 7:30 நேர்களே, தினந்தோறும் இரவு 9 மணிக்கு தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இடைவிடாத இசைமலையாக கேட்க தவறாதீர்கள்.

கருப்பு ரோஜா படத்துக்காக எம்எஸ்வி ராஜா இசையில் அந்த பாட்டு கேட்டோம். தாவரங்களில் தன்னோட ஆராய்ச்சிக்காக அதோட மிகச்சிறிய அசைவுகளை கூட பதிவு செய்கிறதுக்காக தானியங்கி பதிவு கருவிகளை ஜெகதீஷ் சந்திரபோஸ் உருவாக்குனாங்க. இந்த கருவிகள் தாவரங்களோட நடுக்கம் அந்த மாதிரியான சில குறிப்பிட்ட முடிவுகளை பெறக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. தாவரங்களோட உணர்வுகள் சார்ந்த ஆராய்ச்சிக்கு அதை பயன்படுத்தினாங்க. தாவரங்களோட வளர்ச்சியை 10,000 மடங்கு பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் அந்த கருவிகள் மூலமாக அதோட தன்னுடைய ஆராய்ச்சியில் துல்லியமாக கணக்கிட்டாங்க ஜெகதீஷ் சந்திரபோஸ். அடுத்த பாட்டு கலாட்டா கல்யாணம் படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில்.

0: நேரம் 7:41, அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறோம். ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கு சிறிய அளவிலான வெப்பத்தை கொடுத்து பார்த்தாரு. அப்போ அந்த திசுக்கள் மனித நரம்புகளை போல சுருங்கி விரிவடைஞ்சு சிக்னல் அனுப்பிச்சதை கண்டுபிடிச்சார். தொட்டா சுருங்கி உள்ளிட்ட சில தாவரங்களை இதுக்கு பயன்படுத்தினாங்க. இதன் மூலமாக மின் சிக்னல் பரிமாற்றத்தை பற்றி அவங்க விளக்குனாங்க. இப்போ அடுத்ததாக தமிழ் இசையில் பாட்டு கேட்க போகிறோம். வந்தான் வென்றான் படத்திலிருந்து
1: மயில் தொகை ஒன்று மடியில் வந்து சாய்ந்து கொள்ள மனப்பாடம் செய்த வார்த்தை எல்லாம் தொண்டைக்குள்ள

கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் நேரம். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய இடைவேளை இல்லை அப்படின்னும், இயற்கையில் எல்லா உயிர்களுமே ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஜெகதீஷ் சந்திரபோஸ் தந்த விளக்கத்தினால தாவரவியலோட திசையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, உணர்வுகளும் இருக்குது அப்படின்னு முதன் முதலாக உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விளக்குனவங்க ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வித்யாசாகர் இசையில் தூள் படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா,
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா,
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா,
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: அறிவியல் நேரத்தில் இன்னைக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் சில கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஜூட் லினிக்கர் இசையமைப்பில் உறுதிக்குள் அப்படிங்கிற படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 8:05 ஊரும் உறவும் அஷ்டகாலி பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் ஏ பாலம்மாள் குழுவினர். தொடர்ந்து 8:30 திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களாக.

0: ரத்னம், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு யானேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஊரும் உறவும் இன்றைய நிகழ்ச்சியில் சமாதானபுரம் ஏ பாலமால் குழுவினர் வழங்கும் அஷ்டகாலி பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்கலாம்.
2: நாகலோக வட்டினம்
3: நாகலோக வட்டணம்
2: அந்த நாகலோக வட்டினத்தில்
3: நாகலோக வட்டணத்திலே
2: யாரை ஆண்டு வருகிறார் அதாவது பாம்புக்கு தலைவன்.
3: சரி,
2: யாரு பாம்பரசனா?
3: பாம்பரசன்
2: இல்ல, அதாவது நாகராஜன்.
3: ஓ, நாகராஜன். நாகராஜன்,
2: ஆமா.
3: சரி,
2: நாகராஜன் நாககன்னி.
3: நாகராஜனும் நாககன்னி ஆண்டு வருகிறார்கள்.
2: ஆமா,
3: சரி.
2: அந்த நாகலோக பட்டணத்திலே,
3: ஆமா, பட்டணத்திலே
2: நாகராஜனும் நாககன்னியும்
3: நாககன்னியும்
2: எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா?
3: ஆமா, எப்படி எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்கள்?

0: நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும்
1: நாகக்கன்னிக்கும்
0: நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய
1: வாழ்ந்து வருகின்ற
0: இரண்டு பேர்களுக்கும்
1: இரண்டு பேர்களுக்கும்
0: எல்லாம் இருக்கிறது.
1: ஆமா, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு.
0: ஆனால் மங்கையும் மன்னனும்
1: ஆமா
0: இரண்டு பேர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்.
1: ஒன்று போல வாழ்ந்து வருகிறார்.
0: ஆனால் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும்
1: ஆமா
0: எல்லாம் இருக்கிறது. குழந்தை இல்லாத குறை,
1: குழந்தை இல்லாத குறை ஒன்றுதான் இருக்கிறது.
0: ஆமா,
1: சரி
0: மன்னா,
1: மன்னவா,
0: நான் ஒன்று சொல்லுறேன் கேளுங்க.
1: என்ன?
0: உங்களுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடிக்கலாம்.
1: முடிக்கலாம், முடிக்கலாம்.
0: ஏன் தெரியுமா?
1: என்ன?
0: என் வயிற்றுல பிள்ளை பிறக்கல.
1: ஆமா, அவ வயிற்றுல பிறக்கும்.
0: ரெண்டாவது கல்யாணம் முடித்தால் அவளுக்கு குழந்தை பிறக்கும்.
1: பிறக்கும், பிறக்கும்.
0: அந்த குழந்தை நம்ம குழந்தை.
1: ஆமா,
0: அந்த குழந்தையை வாங்கி வளர்க்கலாம் என்று சொல்ல.
1: ஆமா.
0: ஆறான் மன்னனாகப்பட்ட நாகராஜன் சொல்லுகிறார்.
1: என்ன
0: பெண்ணே?
1: என்ன?
0: ஒரு தாரம் கட்டி வாழ்பவன் உத்தமன்.
1: உத்தமன்
0: மறுதாரம் கட்டினால் அது அவதார கல்யாணம்.
1: ஆமா, என்னைக்கு அவதாரம் தானே?
0: அந்த அவதாரம் எனக்கு வேண்டாம்.
1: வேண்டாம், வேண்டாம்.
0: அவதாரம் எடுக்கவே மாட்டேன்.
1: ஆமா,
0: அது தப்பு, தவறு,
1: தவறு.
0: அதை கேட்டு நீங்க நடக்கணும்.
1: அது நடக்கணும், நடக்கணும்.
0: கொடுக்கிறது பாவம். ஆனால் இப்படியாக நாகக்கன்னியாகப்பட்டவளை என்ன சொல்கிறாள் தெரியுமா?
1: என்ன?
0: அதாவது மன்னா,
1: மன்னவா,
0: அப்படி நாமல் குழந்தை வாங்கி வளர்த்தாலும் தேவையில்லை என்று உங்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம் என்று சொல்ல.
1: சரி,
0: அப்படிதான் நாகராஜன் சொல்கிறான்.
1: என்ன சொல்கிறான்?
0: பெண்ணே,
1: பெண்ணே,
0: உன்னை பார்த்த கண்ணால்.
1: வேற எந்த பெண்ணையும் யாருக்கு பார்க்க மாட்டேன்.
0: ஆமா,
1: ஆமா,
0: உன்னை பார்த்த கண்ணால்.
1: ஆமா,
0: நான் ஒரு பெண்ணையும் பார்க்க
1: மாட்டேன். பார்க்க
0: மாட்டேன், பெண் கட்டினாலும்.
1: அழகு போல வாக்கி.
0: அதாவது கோடி பெண்ணை கட்டினாலும்
1: லட்சம் போல கிடைக்கும்.
0: குணம் போல எனக்கு கிடைக்கும்.
1: கிடைக்குமா?
0: லட்சம் பெண்ணை கட்டினாலும்.
1: ஆமா,
0: லட்சம் போல எனக்கு கிடையாது. பெண்ணை
1: கிடையாது, கிடையாது.
0: ஆகையால் நான் ஒன்று சொல்லுகிறேன்.
1: என்ன?
0: ஆண்டவன் இருக்கான்.
1: ஆமா,
0: அவனை நம்பினால் நம்மளுக்கு ஒன்றும் அதாவது நல்லதான் நடக்கும்.
1: நமக்கு என்ன வயசு ஆயிட்டுன்னு
0: நினைக்க? வயசு குறையதானே?
1: வயசு குறையதான். ஒண்ணு கிடக்கு வயசு.
0: உனக்கு எனக்கு 40, உனக்கு
1: 35.
0: அப்படி
1: சரியான வயசு.
0: அப்படி இருக்க
1: சரி,
0: அந்த மங்கையாகப்பட்ட நாகக்கன்னியாகப்பட்டவள் மன்னனிடத்திலே அழுது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் போது தெய்வ சிந்தனை வேண்டும் அல்லவா?
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: தர்ம சிந்தனை இருந்தால் தான்
1: இருந்தாலும்
0: என்றும் நல்லது நடக்கும்.
1: ஆமா,
0: தெய்வம் கைவிடாது என்று நம்பிக்கையோடு நாகக்கன்னியானவள் சொல்கிறாள்.
1: என்ன
0: மன்னா?
1: மன்னவா,
0: நான் இப்பொழுது என்ன செய்ய போறேன் தெரியுமா?
1: என்ன?
0: கோயில் கோயிலா கும்பிட்டு பார்த்தாச்சு.
1: ஆமா,
0: எல்லா கோயிலும்
1: ஆமா
0: நம்மளுக்கு
1: கைவிட்டுட்டு,
0: கைவிட்டுட்டு.
1: ஆமா,
0: இப்ப சிவனாகப்பட்ட ஆதிசங்கரன், சதாசிவன்,
1: ஆமா,
0: நிமல நீருதரன்,
1: சரி,
0: கரை கண்ட பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த யார்? சங்கரமூர்த்தி.
1: ஆமா, பரமசிவன்.
0: என்ன
1: நினைச்சு?
0: அவரை நினைச்சு கும்பிடணும்.
1: ஆமா,
0: அவரை நினைத்த தவம் இருக்க போகிறேன் என்று தன்னுடைய மன்னனிடத்தில் சொல்லி வாழ்த்து வரங்களை பெற்றாள்.
1: ஆமா,
0: நாகக்கன்னி எங்கே வருகிறாள்?
1: வருகிறாள்
0: நாகக்கன்னி.

0: ஆக கன்னி பெண்குடியாளாகப்பட்டவள்.
1: ஆமா,
0: பகவான் ஆகிய சிவனை நினைத்து.
1: ஆமா,
0: அதாவது
1: இருந்து
0: அந்த தவம் இருந்து குழந்தைகளை பெற வேண்டும்.
1: ஆமா,
0: அப்படி என்று நினைத்து எங்கே வருகிறாள்?
1: எங்க வருகிறாள்?
0: ஆனால் சீர் வளரும் பூமியில்,
1: ஆமா,
0: திசைகள் ஒரு நாட்டில்,
1: நாட்டிலே
0: போர் புகழும் கீழ் திசையில்,
1: திசையில்
0: பரந்த உப்பு கடலிலே,
1: கடலிலே
0: ஆலமுர்தம் பால் கடல்,
1: ஆமா,
0: அதற்கப்பால் தயிர் கடல்,
1: தயிர் கடல்
0: நயன்மை தரும் நெய் கடல்,
1: நெய் கடல்
0: நின்ற தண்ணீர் கருங்கடல்,
1: கருங்கடல்
0: அதாவது,
1: ஆமா,
0: பார்த்த சொன்ன பூமி,
1: பூமியிலே
0: பூமி
1: வருகிறாள்
0: பகவானின் நினைத்து எப்படி தான் வருகிறாள் தெரியுமா?
1: எப்படி? எப்படி அம்மா?

0: எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று கொடிய தபம் செய்து
1: வருகிறாள்.
0: ஆதி அரணே அரவா பரணே போற்றி
1: போற்றி போற்றி,
0: ஆனால் ஜோதியே சுடரே சுடருடி விளக்கே போற்றி
1: போற்றி,
0: ஆனால் நித்திய தத்துவா நித்திய வாகனா போற்றி
1: போற்றி.
0: அதாவது அப்படி என்று பகவானை நினைத்து நினைத்து உருகினால் மெய்
1: மறந்தான்.
0: மெய் மறந்து
1: சரி,
0: மற்றவை யாரும் அவளுக்கு கண்கள் தெரியாது,
1: தெரியல
0: மத்ததை நினைப்பாளா,
1: வெளியே நினைக்க மாட்டான், நினைத்து ஒரே நினப்பா இருக்கான்.
0: ஆமா,
1: குழந்தவன்மை
0: சிவனை நினைத்தால் தான் தெய்வ கடம் நமக்கு கிடைக்கும்.
1: எப்பன் தருவார் எப்பன் தருவார்னு எழுதி பார்த்திருக்கான்.
0: ஆமா,
1: என்னது
0: எனது குழந்தை
1: குழந்தை
0: குழந்தை வர வேண்டும் என்று நாககன்யாகப்பட்டவள்
1: என்ன
0: கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறாள்,
1: தவர்ந்து வருகிறாள்.
0: அப்படி தவம் செய்யக்கூடிய காலத்திலே அங்க என்ன நடக்கிறது,
1: என்ன

0: ஆகாசத்திலே அரணார் சிவபெருமான், பக்கத்திலே பார்வதியார், மற்றும் 33 கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஜு தம்போதர்கள், தபோதனர்கள், இப்படி எல்லாம் ரிஜுகள் கூட அந்த கைலாசத்தில் ஒளிவிருக்கக்கூடிய காலத்திலே ஆதி கைலாச மலையாகப்பட்டது. என்ன
1: நடக்குது?
0: எதுக்கு
1: ஆடுது?
0: இந்த நாககன்னி செய்யக்கூடிய தவநிலை சொல்லுகிறது.
1: ஓ, நாககன்னியால் செய்ய வேண்டிய தவம் இப்படி இருக்கு.
0: ஆமா,
1: சரி.
0: ஆதி கைலாச பர்வதம் ஆகப்பட்டது.
1: ஆமா,
0: கிடு கிடு என்று அசைய
1: அசைய
0: பார்த்தாள் சக்தி.
1: பார்வதி
0: பார்த்தாள் சக்தி ஆகப்பட்டவள்.
1: ஆமா,
0: பகவானே ஏறிட்டு பார்க்கிறாள்.
1: ஏறிட்டு பார்க்க
0: ஏ பார்வதி,
1: என்ன
0: என்ன பார்க்க
1: என்ன ஏறிட்டு பார்க்க என்ன
0: என்ன
1: என்ன
0: அப்படி இல்லை கேட்கும் போது பகவான் அப்பதான் சொல்றார்,
1: ஒரு நாளும் ஆடாது இந்த மாலை. இன்னைக்கு ஆடுது
0: பகவானே, கைலாசம் மலையாகப்பட்டது.
1: மலையானது
0: கிடுகிடு என்று அசையாத கைலாசம் இப்படி அசைவதற்கு காரணம்
1: என்ன பார்வதி? என்ன பகவானே?
0: அப்படி என்று பகவானிடத்தில் பார்வதியால் கேட்டார்.
1: பார்வதியால் சொல்லுதா?
0: அப்படி பார்வதி அவளிடத்திலே பகவான் என்ன சொன்னார்?
1: என்ன?
0: பெண்ணே,
1: பெண்ணே
0: பார்வதி,
1: அம்மா,
0: இப்பொழுது கைலாச மலை எதுக்கு ஆடுது தெரியுமா?
1: ஏன் ஆடுகிறது?
0: அதாவது நாகலோக பட்டினத்திலே நாககன்னியானவள் நாகராஜன் மனைவி,
1: மனைவியானவள்
0: அவள் குழந்தை வரத்திற்காக தவறிக்கிறா.
1: குழந்தை வரத்துக்காக ஒன்னே என்னையும் நினைச்சு தவறந்து இருக்கா.
0: யார நினைச்சு?
1: நம்ம நினைச்சு இல்லம்மா, பகவானையும் பார்வதியும்
0: நம்ம ரெண்டு பேரை நினைத்து தவம் செய்கிறாள். அவள் செய்யக்கூடியவனிலை
1: என்று
0: கைலாசம் அசைகிறது.
1: அசைகிறதம்மா.
0: அப்படி என்று சக்தியின் இடத்திலே சங்கரனாகப்பட்ட பகவான் சொல்ல
1: சொல்ல
0: பார்த்தார்.
1: என்ன
0: சக்தியாகப்பட்ட பாரதி சொல்லுகிறாள்.
1: என்ன சொல்கிறாள்?
0: பகவானே,
1: பகவானே,
0: அப்பேற்பட்ட தமிழ் செய்யக்கூடிய
1: வரக்கூடிய
0: அந்த நாகநியாகப்பட்டவளுக்கு வரம் கொடுக்க வேண்டும்.
1: கட்டாயமா நீங்க வரம் கொடுத்து வரணும்.
0: என்ன வரம்? பிள்ளை வரம்.
1: பிள்ளை வரம், குழந்தை வரம்,
0: பிள்ளை வரம் கட்டாயம் கொடுக்க வேண்டும்.
1: சரி,
0: பார்வதியால் சொல்லுகிறாள். பார்வதியாள் பகவான் என்ன சொல்லுகிறார்?
1: என்ன என்ன சொல்கிறார்?
0: பெண்ணே பார்வதி, யார் தவம் செய்தாலும் என்ன நடந்தாலும்
1: என்ன செய்தாலும்
0: ஓடி ஓடி வந்து
1: வந்து
0: நீங்க வரத்தை கொடுங்க. நான் பாத்துக்கிடுதேன். அப்படி என்று நீ சொல்லுகிறாய்.
1: உன்னுடைய
0: பேச்சை கேட்டு நானும் வரத்தை கொடுக்கிறேன். கொடுத்து கொடுத்து அத்தனைக்கு நான் தான் காரணமாகி விடுகிறேன். என்ன செய்வது?
1: என்னால்
0: வரம் கொடுக்க முடியாது.
1: முடியாது பார்வதி.
0: அப்படி என்னது முடியாதா? முடியும் சொல்லணும்.
1: முடியும் சொல்லணும்.
0: அதாவது பார்வதியாகப்பட்டவள் பகவானிடத்தில் என்ன சொல்லலாம் தெரியுமா?
1: என்ன?
0: பகவானே,
1: பகவானே,
0: நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. என்னை போல் அவள் ஒரு பெண்,
1: பெண் தானே,
0: பெண்ணாகப்பட்ட நாககன்னிக்கு தாங்கள் வரம் கொடுத்தே ஆக
1: வேண்டும்.
0: அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார் சிவபெருமான். பெண்ணே,
1: பெண்ணே,
0: ஏ பார்வதி,
1: அம்மா,
0: அப்படி என்றால் நீதான் அவளுக்கு மகளாக பிறக்க வேண்டும்.
1: பிறக்கணும் பார்வதி,
0: சக்தியாக பிறக்க வேண்டும்.
1: சட்டியா பிறக்கணும்.
0: நீதான் காலியாக பிறக்க வேண்டும்.
1: சத்தியா பிறக்கணும்.
0: ஏன் சத்தியா?
1: சட்டியா சட்டியா
0: சத்தியா பிறந்து வில்லடிக்கா. அதாவது நீதான் சக்தியாக பிறக்க வேண்டும்.
1: பிறக்க வேண்டும்
0: அப்படி என்று சொல்ல அப்படிதான் பார்வதி கேட்டாள்.
1: என்ன கேட்க?
0: பகவானே, இப்படி வரம் எனக்கு கொடுத்து விட்டீர்களே, நான் அப்படி சக்தியாக பிறந்தால்
1: பிறந்தால்
0: மறுபடி உங்களிடத்து எப்போ வருவேன்? எதுக்காக பிரவி செய்தீங்க
1: அப்படின்னு
0: கேட்க. அப்படிதான் அப்பதான் சொல்றாரு பகவான்.
1: என்ன சொல்லிறார்?
0: பெண்ணே,
1: பெண்ணே
0: பார்வதி,
1: பார்வதி,
0: நீ சக்தியாக பிறப்பது ஏன் தெரியுமா?
1: எதற்கு?
0: அதாவது ஒரு சண்டாளன்,
1: ஆமா,
0: மகிடாசுரன்,
1: ஆமா,
0: மச்சரிசி வனத்தை ஆண்டு வருகிறான்.
1: ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்.
0: அந்த மகிடாசுரனாகப்பட்டவன்
1: என்னிடத்திலே
0: வரங்களை வாங்கி
1: வாங்கி கொண்டு
0: தேவர்கள் முனிவர்களை இளைஞர் செய்து வருகிறான்.
1: ஆமா,
0: ஆனால் அந்த மகிடனை அழிக்க வேண்டும்.
1: மகிடாசுரனை அழிக்க வேண்டும்.
0: மகிட சம்பாரம் முடிப்பதற்காகத்தான்
1: உன்னை பிறவி செய்தேன்.
0: உன்னை நான் பிறக்க சொல்லுகிறேன்.
1: ஆமா,
0: மகிட சம்பாரம் செய்வதற்கு.
1: ஆமா,
0: மாகாளியாக நீ பிறக்க வேண்டும்.
1: மாகாளியா பிறக்கணும்.
0: ஆகையினால் நீ நாககன்னிக்கு மக்களாக நீ பிறக்க வேண்டும் என்று சொல்ல
1: சொல்ல
0: ஆனால் பார்வதியால் சரி என்று ஒப்புக்கொண்டான்.
1: ஆமா,
0: பார்த்தால் சிவபெருமான்
1: என்ன
0: எங்கே வருகிறார்?
1: எங்க வருகிறார்?
0: அந்த

0: ஆகவே நாககன்யாகப்பட்ட வழியிலே தோற்றமாகி
1: ஆமா
0: பகவானாகிய சோர்வான் என்று கொண்டு
1: இருந்து கொண்டு
0: அம்மா நாககன்னி
1: அம்மா
0: நீ எதற்காக தவம் செய்கிறாய்?
1: ஏன் ஏன் அம்மா
0: என்னை நினைத்ததின் காரணம் என்ன என்று கேட்டார்.
1: என்ன நினைச்சது அவருக்கு ஏன் என்ன காரணம்?
0: ஆனால் பகவான் தோற்றத்தை கண்டாள்.
1: ஆமா
0: பகவான் எப்படி இருக்கிறார்?
1: பகவான் எப்படி இருக்கிறார்?
0: கையில என்ன வச்சிருக்காரு?
1: என்ன கம்பு?
0: இறங்கினென்று பகவானை தொழுது நின்று என்ன சொல்கிறார்?
1: நினைச்சு வணங்கி நிக்க.
0: பகவானே
1: அவளுக்கு வேணுமே,
0: தாங்கள் தோற்றம் எனக்கு தெரிந்து
1: விட்டது,
0: தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்களுடைய அருள் எனக்கு வேண்டும்.
1: எனக்கு அருள் வேண்டும்.
0: என்ன அருள்?
1: குழந்தை வர வேணும்.
0: எனக்கு குழந்தை வர வேண்டும்.
1: ஆமா
0: எனக்கு நாகலோகப்பட்டணம், நாகராஜன் மனைவி ஆகப்பட்டவள்
1: நான்.
0: ஆமா நாககன்னி ஆகப்பட்டவளுக்கு குழந்தை விரம் கொடுக்க வேண்டும் என்று உரைக்க பார்த்தார் சிவபெருமான்.
1: ஆமா
0: ஆஹா, நாககன்னிக்கு என்ன கொடுத்தார்?
1: என்ன என்ன?
0: அதாவது தன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்க கூடிய
1: சரி
0: துளசி மணி மாலையை கொடுத்தார்.
1: ஆமா கொடுத்தார்.
0: ஆஹா பெண்ணே நாககன்னி அம்மா, நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா?
1: என்ன?
0: இந்த துளசியை நீ புசிக்க வேண்டும்,
1: சாப்பிட வேண்டும்.
0: நீ சாப்பிட்டால் உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும்.
1: நீ சாப்பிட்டு உடனே உண்டாயிரும் குழந்தை.
0: என்னது?
1: குழந்தை குழந்தை குழந்தை.
0: அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தாள் நாககன்னியானவள்,
1: நாககன்னியானவள்
0: பகவானை முக்காலும் வழங்கல் வந்து முடிவணங்கி தென்றிட்டாள். பகவான் மறைந்தார். நாககன்னி எங்கே வருகிறாள்?
1: எங்க வருகிறாள்?
0: நாட்டுக்கு வருகிறாள். எந்த நாட்டுக்கு?
1: எந்த நாட்டுக்கு? அவன் நாட்டுக்கு வரா.
0: நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜனை சந்தித்தார். பகவானிடத்தில் வரம் வாங்கி
1: வந்தேன்,
0: துளசியை பெற்று தூளாய்மவினை மகித்துனார் சிவபெருமான் கொடுத்தார். அந்த கொடுத்த வரத்தினால் நமக்கு குழந்தைகள் கிடைக்கும் என்று சொன்னாள். நாகரனி ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். நாககன்னி கொடுத்த துளசியை என்ன செய்கிறாள்?
1: என்ன செய்கிறாள்?
0: அந்த நாககன்னியாகப்பட்டவள்
1: என்ன என்ன?
0: அதாவது அந்த துளசியை புசித்தாள்.
1: சரி,
0: அன்று முதல் நாககன்னியா நானாள்.
1: நாககன்னியால் என்ன?
0: அன்றே

0: ஐந்தாவது மாதத்தில்
1: அங்கமெல்லாம் தங்க நிறம், அப்படியே தங்க நிறமா ஜொலிக்கும்.
0: யாருக்கு நாகனுக்கு சந்தோஷத்தை பார்த்தா
1: இருக்கும்ல,
0: ஆஹா நமக்கு குழந்தை பிறக்க போகுது
1: கிடைக்கும்.
0: அப்படி என்று அகன்யாகப்பட்டவள்
1: என்ன,
0: அவள் என்ன செய்கிறாள் என்றால்
1: என்ன,
0: ஆறாவது

0: நாககன்னியல்லவா,
1: நாககன்னி,
0: அந்த நாககன்னி வெண்குடி ஆள், அவளுடைய உருவம், அவள் உடலாகப்பட்டது,
1: பாம்பு பாம்பு ரூபம்,
0: பாம்பு ரூபம்,
1: ஆமா,
0: அதாவது தலையாகப்பட்டது,
1: மனித ரூபம்,
0: அப்படி இருப்பதனால் அவள் என்ன எண்ணுகிறாள் தெரியுமா?
1: என்ன எண்ணுகிறாள்?
0: நமக்கு குழந்தை பிறந்தாலும் எப்படி பிறக்க வேண்டும்?
1: எப்படி?
0: அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாமளை போல் பிறக்க கூடாது.
1: நம்ம தான் நினைச்சுக்கிட்டோம் நம்மள மாதிரி குழந்தை பிறக்கணும்
0: அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா.
1: ஆமா,
0: அப்போ 10வது மாதம் வந்தது. 10வது மாதத்திலே அவள் பதிவிருக்கக்கூடிய நாளையில்
1: நாளையில்
0: 8 முட்டை இடுகிறாள்.
1: ஆமா,
0: முட்டை தான் போடுவாள்.
1: முட்டை பாம்பு முட்டை தானே விடும்.
0: முட்டை போட்டு
1: சரி,
0: அந்த மங்கையாகப்பட்ட நாககன்னியானவள்
1: 8
0: முட்டைகளையும் அடைகாத்து வருகிறாள்.
1: அடைகாத்து வருகிறாள்.
0: எத்தனை நாளாக?
1: எத்தனை நாளா?
0: 41 நாள்.
1: ஓ, 41 நாள்.
0: 41 நாள் ஒரு மண்டலம்.
1: சரி சரி,
0: அவள் அடைகாத்து வரக்கூடிய நாளையில்
1: ஆமா
0: அவள் நினைத்தாள்.
1: என்ன?
0: ஆஹா, பாம்பாக இருக்கக்கூடிய நமக்கு,
1: நமக்கு
0: அதாவது பராசக்தியாகப்பட்ட காளி,
1: ஆமா,
0: அந்த அஷ்டகாடி 8 பேர்களும் பிறக்க வேண்டும்,
1: 8 பேரும் பிறக்க வேண்டும்
0: என்று தன்னுடைய மனதிலே நினைக்க, அந்த நேரத்தில் ஆதிபராசக்தி அம்மையாகப்பட்ட
1: பார்வதி,
0: பார்வதி பிரதட்சணமாகினாள். பிரதட்சணமாகி, அம்மா நாககன்னி, ஒன்றுக்கும் அஞ்சாதே, உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்,
1: குழந்தைகள்
0: உன்னை போல் பிறக்காமல்,
1: பிறக்காமல்
0: என்னை போல் பிறக்கும்,
1: என்னை போல பிறக்கும்,
0: அதாவது சக்தியின் அம்சத்திலே குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லிவிட்டு
1: சரி,
0: பார்வதி ஈஸ்வரியால் மறைந்து விட்டார்.
1: மறைந்து கொண்டார்.
0: மறைந்த நேரத்தில்
1: சரி,
0: ஆனால் ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி,
1: பார்வதி
0: அந்த 8 முட்டைகளும் அடைகாத்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்தில் அவளும் அங்கு அமர்ந்தாள்.
1: சரி,
0: அதனால் சக்தியாகப்பட்ட அஷ்டகாடி 8 பேர்களும்,
1: 8 பேர்களும்
0: எப்படி பிறக்க போகிறார்கள் தெரியுமா?
1: எப்படி? எப்படி அம்மா?
0: அஷ்டகாடி

0: ஆகவே
1: ஆமா
0: 9 மாதம் கழிந்தது.
1: ஆமா
0: 10வது மாதத்திலே விதை பிறக்கும் நாளையில்
1: நாளையில்
0: அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா?
1: எப்படி இருக்கிறாள்?
0: ஏற்கனவே

0: வேஷ்டகாளி என்று சொல்லக்கூடிய அம்மையாகப்பட்ட சந்தன மாறி
1: அம்மா
0: பூமாரி
1: புகழ் மாறி
0: ஆனால் என்று உச்சினி மகாளி
1: அம்மா
0: தங்கம்மாள்
1: அம்மா
0: வடக்கே பிறந்த வடசக்தி
1: அம்மா
0: மாரியம்மாள்
1: பேராச்சி
0: பேராச்சி
1: காந்தாரி
0: எல்லாம்
1: கனகதுர்க்கை
0: முத்தாரம்மா நினைவு
1: அம்மா
0: ஆனால் அத்தனை பேர்களும் அஷ்டகாளியாக
1: ஆமா
0: ஓர் உருதான் ஆயிரம் நாமம்
1: பார்வதிக்கு பிறந்தது பார்வதி வந்து எத்தனை ராகத்துல பிறக்கா
0: ஆயிரம் நாமம் கொண்டவர்
1: ஆயிரம் நாமத்துல பிறக்கா பார்வதி
0: அஷ்டகாளி எட்டு பேர்கள் என்று சொல்லக்கூடிய அம்மையர்கள்
1: எட்டு பேரும்
0: எட்டு பேர் எப்படி பிறங்குகிறார்
1: எப்படி எப்படி

0: எட்டு பேர்களும் அஷ்டவாரியாக. ஆனால் இது எப்படி இருக்கிறாள் தெரியுமா? கைகளிலே கங்கணம், காலிலே வீரத்தண்டை, மேலும் சந்திரமாரி என்று சொல்லக்கூடியவள் சந்திரம் கற்பரை வேப்பங்குலை விரிசூலம், இப்படி சொல்லக்கூடிய ஆயுத
1: பாணிகள்
0: ஆயிரத்தெட்டு அவதாரம் கொண்டவள், பதினெட்டு ஆயுத
1: பாணிகளோடு
0: பல சக்தியாக விட்ட பார்வதியாள் அஷ்டகாளியாக பிறவி எடுத்தாள். ஆடு வாழ் பாடு வாழ், ஆளாளி சத்தம் போடுவாள், மக்களுக்கு வரம் கொடுப்பாள். ஆனால் அப்பேற்பட்ட அஷ்டகாளி அகில உலகத்திலே மக்களுக்கெல்லாம் அவள் காட்சி அளித்து மகிழ்வாக கொள்வாக வந்திருக்கிறான்.
2: இதுவரை சமாதானபுரம் ஏ பாலம்மா குழுவினர் வழங்கிய அஷ்டகாளி பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
3: நேரம் 8:30 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.

பேரழகன் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் புஷ்பவனம் குப்புசாமி ஸ்ரீவர்த்தினி பாடின பாட்டு கேட்டோம். கபிலன் வரிகளில் திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பரணி இசையில் பா விஜய் வரிகளுக்கு புஷ்பவனம் குப்புசாமி சுரலதா பாடியிருக்கிறாங்க ஸ்டைல் படத்திலிருந்து.

நேரம் 8:39. நேர்களே, இன்று இரவு 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் எழுத்தாளர் செய்குதம்பி பாவலர். நாட்டுப்புற பாடல்களில் அடுத்ததா தென்றல் படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு, வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில்.

0: பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது நீரு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை.
1: என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா? பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

கேட்ட பாடல் புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா குப்புசாமி பாடின பாட்டு. இளையராஜாவோட இசையில் கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளுக்கு கரிசக்காட்டு பூவை படத்திலிருந்து. தொடர்ந்து காதல் கவிதை படத்துக்காக இளையராஜா இசையில் புஷ்பவனம் குப்புசாமி, சௌமியராவ் பாடின பாட்டு.

நிறைவு பெற்றது நாட்டுப்புற பாடல்கள். நேரம் 9 மணி. உங்கள் மனதிற்கு இதமான இனிய பாடல்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இடைவிடாத இசைமலையாக இணைந்தேருங்கள். இது FM Rainbow 102.6.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்

நேரம் 9:30. காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஒரே சமயத்தில் 100 விதமான செயல்களை செய்கிறதுல திறமை பெற்றவராக விளங்கிய சதாவதானி அப்படிங்கிற சிறப்பையும் பெற்றவர் உரையாசிரியர் செய்கதம்பி பாவலர் இன்றைக்கி நிகழ்ச்சியில். இன்றைக்கி அவங்க பிறந்த தினமும் கூட. இலக்கிய சாரல் செய்கதம்பி பாவலர் அவங்கள பற்றின ஒரு சில தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் காமு செரி பாடல் வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்துருக்குறாங்க சிவகாமி படத்திலிருந்து.

0: கன்னியாகுமரியில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரில் 1874 ஜூலை 31 பிறந்தவங்க செய்கிதம்பி பாவலர். திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சி காலத்தில் உட்பட்டிருந்ததால் ஞாஞ்சில் நாட்டில் அக்காலத்தில் மலையாள பள்ளிகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. செய்கிதம்பி பாவலரும் மலையாள பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் மிகச்சிறந்த தமிழ் புலவராக உருவெடுத்தது தான் ஆச்சரியமான விஷயம். இடலாக்குடியில் சங்கர நாராயண அண்ணாவி அப்படிங்கிறவட்ட முறையாக தமிழ் கற்றுக்கிட்டாங்க. இவங்களை பற்றி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் என் கடமை படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிருக்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில்.
1: One, two, three, two, three, four, two, three, to your left and to your right. Swing.

நேரம் 9:39. இலக்கிய சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. காலமேக புலவர் போல, மாம்பழ கவிச்சிங்க நாவலர் போல, செய்குதம்பி பாவலரும் அந்தாதி சிலேடை பாடல்கள் யமகம் திரிபுகளில் கவி படிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சிருந்தாங்க. மெய்ஞான திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலை பதிப்பித்து வெளியிட்டப்ப செய்குதம்பி பாவலருக்கு வயசு 21 தான். அவருடைய அறிவாற்றலை பார்த்து ஸ்ரீ பத்ம விலாச பதிப்பகம் பிழை திருத்தக்கூடிய புலவராக அவரை வேலைக்கு அமர்த்திக்கிட்டாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுசீலா மற்றும் குழுவினர் குரல்களில் புதையல் படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசை, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் பாடல் வரிகள்.

நேரம் 9:45. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமானராங்கள் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்தது வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல், கண்ணதாசனின் வரிகளில் வேதா இசை. நேரம் 9:53. செய்கதும்பி பாவலர் சீரா புராணத்துக்கு உரை எழுதி பதிப்பிச்சாங்க. தொடர்ந்து இன்னும் சில நூல்களை பதிப்பிச்சு வெளியிடவும் இவங்களுடைய புகழ் பரவ தொடங்குது. பாட்டு எழுதுறது, உரை எழுதுறது, பதிப்பித்தல், இதோட திருக்குறள், கம்பராமாயணம், சீரா புராணம் சொற்பொழிவுகளையும் நடத்தினாங்க. 1907 மார்ச் 10 சென்னையில் ஒரே நேரத்தில் 100 விதமான செயல்களில் ஈடுபட்டு சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றாங்க செய்கதும்பி பாவலர். இனி வரக்கூடிய பாட்டு கவிஞர் சுரதாவின் பாடல் வரிகளுக்கு சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரல், தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து.

கே வி மகாதேவன் இசையில் பாட்டு கேட்டு ரசித்தோம். செய்குதும்பி பாவலர், இன்னிசைப்பா மாலை, பத்தந்தாதி, கோப்பந்து கலம்பகம், இப்படி பல நூல்களையும் வசன நடை காவியங்களையும் எழுதியிருக்கிறாங்க. இவங்க பிறந்து வாழ்ந்த தெரு பாவலர் தெரு அப்படின்னு அழைக்கப்படுது. இடலாக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சதாவதானி பாவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின் தான் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2008 வருஷம் இந்திய அரசு சார்பாக சிறப்பு தபால் தலையும் இவருடைய பெயரில் வெளியிடப்பட்டுச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தாளம்பு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள், தியாகராஜன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசை.

நேரம் 10 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. கேட்க போகிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் திருமதி ஆ அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் கேட்டு ரசிக்கிறோம் சுகமான ராகங்களை. கடிதத்தை இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நிலையத்தில் உள்ள அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல் என்ற வார்த்தை சொல்லாமலே சொன்னா சொல்ல என்ற வார்த்தையை மையமாக வைத்து சுகமான ராகங்கள் பகுதிக்கு ஒரு பிரதியை 16 பாடல்கள் வரை அனுப்பியுள்ளேன். தரமாக இருந்தால் நிகழ்ச்சிக்கு வளவர செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சொல் என்பது ஏதோ ஒன்றையாவது சுருக்கமாக குறிக்கும் அடிப்படை மொழிக்கூறு. இடம் பொருள் ஏவல் பார்த்து எந்த சொல்லையும் சொல்லலாம். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்.

அதனால் யாரிடமும் நாம் பேசும் பொழுது பின்விளைவுகளை யோசித்து பேச வேண்டும் அப்படின்னு குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் பாடல் சொல்லாமலே அப்படிங்கிற படத்திலிருந்து. இப்பாடலில் நாயகன் நிலவை வரைய நாயகிதான் தெரிந்தாள். நாயகியும் மனதை தொலைக்க அதை நாயகன் எடுத்து விட்டதாக சொல்ல சொல்லாத சொல் எல்லாம் அர்த்தங்களாய் சொன்னது. ஹரிஹரன் சித்ரா குரலில் பாடல் நம்மை ரசிக்க வைக்கிறது. கேட்டு ரசிக்கலாமே.

நமது நேயரின் அடுத்த பாடல் தெரிவு பெண் என்ற படத்திலிருந்து. இப்பாடல் 1954 எம் எஸ் ராஜேஸ்வரி டி எஸ் பகவதி குரல்களில், சுதர்சனம் இசையில் இருவர் குரலில் பாடல் இனிமை சேர்த்து நம்மையும் ரசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். அடுத்ததாக அமைதி படை படத்திலிருந்து பாட்டு. இப்பாடல் 1994 மனோ சுரலதா குரலில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில், நாயகன் தொட்டக்குறை விட்டக்குறையாக காதலை விளக்கிவிட, நாயகியோ நாயகன் வரவை எண்ணி காத்திருப்பதாகவும், அவன் விரும்பி அவளை ஏற்றுக்கொண்டால் பூமியில் வாழ்ந்திருப்பதாகவும் வெள்ளி நிலவை தூதுவிடுகிறாள். கேட்கலாம் அந்த பாடலை.

நேரம் 10:16. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆனந்த பூங்காற்று படத்திலிருந்து. இப்பாடலுக்கு நமது நேயர் தந்திருக்கும் குறிப்பு, இப்பாடலில் பறவைக்கும் விலங்குக்கும் சங்கீதமே மொழி, மனிதருக்கெல்லாம் சங்கீதம் வெவ்வேறு. சங்கீதம் காயத்துக்கு சின்ன சுகம், ஆனந்த பூங்காற்றை அள்ளித்தருவது இசைதானே. நாயகன் நாயகி உணர்ச்சி வசப்படுகிறார்கள்.

திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்களாக அடுத்ததாக கல்யாணியின் கணவன் படத்திலிருந்து சொல்லி தெரியாது என்ற பாடல். இப்பாடல் கண்ணதாசன் வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் உள்ளத்தையும் உறக்கத்தையும் கெடுக்கும் காதலை சொல்ல முடியாமல் உள்ளம் தடுமாறும் உலகம் உருமாறும் மனம் வெள்ளத்தில் மிதப்பதாக பாடல் அமைந்திருக்கும். பாடலை கேட்போமே.

0: இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக. நாயகன் நாயகி ஒருவர் மாற்றி ஒருவர் மனதில் பாசம் வைத்து தேராகவும் அலைமேல் போகும் படகாகவும் எண்ணி கன்னியின் சோகம் வெண்ணிலவை மூடும் மேகம் தூரமாய் விலகி போவது போல் போகாதோ என்கிறாள் இப்பாடலில் என குறிப்பு தந்திருக்கிறார். கேட்கலாம்.
1: சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போ

அடுத்ததாக பூவே உனக்காக படத்திலிருந்து பாட்டு. இப்பாடல் நாயகியின் குற்றால சாரல் மழை பார்வையால் அவனின் இதயம் நழுவி அவள் உயிரோடு கரைந்து போனான். அவனுடைய காதலில் அவளிடம் மாற்றங்கள் உருவானது. சுஜாதா மோகன், ஜெயச்சந்திரன் குரல்.

0: நேரம் 10:37, சுகமான ராகங்கள் நேயர் கடித தொகுப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள். அடுத்ததாக பழைய பாண்டியா படத்திலிருந்து பாடல். இப்பாடலில் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் வரிகளில் பெண்ணின் நாணம் எப்படிப்பட்டது என்று சொல்லியிருக்கும் பாடல்.
1: தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்க? நான் தான் சும்மா

0: இப்படி பேசுறது உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க நான் இப்ப போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை
1: செஞ்சுக்கிறேன். தற்கொலை தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்க? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆயுதமா. நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்?
0: என்ன
1: இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்.

அடுத்ததாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திலிருந்து. இப்பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நாயகனின் புலம்பல், நாயகியின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் காலம் செய்த மாயமாய்ப் போனதோ என்கிறான்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. திங்கள் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் சுகமான ராகங்கள் நேயர் கடித தொகுப்பில் பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா, உங்களுடைய தொகுப்பும் இடம்பெறணும் அப்படின்னா, குறைந்தது 15 பாடல்கள் எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்பலாம். நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பு பகுதி, நெல்லை பண்புலை 102.6, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பு பகுதி, நெல்லை பண்புலை 102.6, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2. இன்னைக்கு விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பு. அடுத்ததாக காதல் சுகமானது படத்திலிருந்து பாடல். இப்பாடலில் நாயகிக்கு தனிமை கொடுமை அவளை வதைக்கிறது. அவள் விழி நாயகனை சேராமல் தூங்குமா? அவளுக்கு சோகம் கூட சுகமான காதல்தான்.

நிகழ்ச்சியில் அடுத்ததா நீலவானம் படத்திலிருந்து பாட்டு, பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகள். ஒரு தாய் தன் பிள்ளை அம்மா என்று கூப்பிடும்போது அவள் துன்பமே மறந்து விடுகிறாள். அன்னையின் வாழ்வில் பிள்ளை இல்லாமல் போய்விடுமா, அவளின் நம்பிக்கை அவள் மனதை கேட்கிறது என குறிப்பு எழுதியிருக்கிறாங்க.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பின் சுகமான ராகங்கள். நமது நேயர் குறிப்பிடும் அடுத்த பாடல் விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து. இப்பாடல் 1964 வெளிவந்த புகழ்பெற்ற ஒரு காதல் பாடல். கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், எஸ் ஜானகி குரலில் இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

இன்றைய சுகுமான ராகங்கள் திருநெல்வேலி வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசித்தோம். சொல் என்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்களாக எழுதி தந்திருந்தார்கள். நிகழ்ச்சி நிறைவாக நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திற்காக இப்பாடலில் நாயகி நாயகனின் நினைவில் அவன் இல்லாமல் போனாலும் அவள் வாழ்வு அவனோடு வாழ்ந்த அந்த ஒரு நினைவுதான் என்பதாக பி. சுசிலாவின் இனிமையான குரலில் பாடல் அமைந்திருக்கும் என குறிப்பு தந்திருக்கிறார்.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 11:40. எஃப்எம் கோல்டில் திரைகாணம் ஒளி உலா வரும் நேரம் இது. துவக்கமாக சூரியகாந்தி படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜே ஜெயலலிதா குரல்களில்.

0: நேயர்களே, எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக உரிமை குரல் பாடியுள்ளவர் டி எம் சவுந்தரராஜன்.
1: Hey.

எதுக்கு எதுக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் இனிய திரைப்பாடல்களை தாங்கி வளம் வர காத்திருக்கிறது எஃப்எம் கோல்டின் இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்களை ரசிக்கலாம். துவக்கமாக மாயி படப்பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சுஜாதா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை ரசிக்கலாம். நேயர்களே, இரவின் மடியில் நிகழ்ச்சியில் மாயி பட பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:30. நேர்களே, எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்களில் மாயி படப்பாடல்.

நேர்களே, இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் மாயி படப்பாடல்களை ரசித்தோம். இனி அப்பு படப்பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் உன்னிகிருஷ்ணன், சங்கர் மகாதேவன்.

நேர்களே, எஃப்எம் கோல்டின் இரவின் மடியல் நிகழ்ச்சியில் அப்பு படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இனி ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், ஹரிணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நினைவில் நின்ற இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது நினைவில் நின்றவை. துவக்கமாக திலானா மோகனாம்பாள் படப்பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் சி கிருஷ்ணன், எல் ஆர் ஈஸ்வரி.

0: பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

தில்லானா மோகனாம்பாள் பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி பி. சுசீலா பாடியுள்ள பாடல் படம் தில்லானா மோகனாம்பாள்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை தில்லானா மோகனாம்பாள் பட பாடல்களை ரசித்தோம். இனி நிமிர்ந்து நெல் பட பாடல்களை ரசிக்கலாம். ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

நேயர்களே, நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை நிமிர்ந்து நில் படப்பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 1:36:30. நிகழ்ச்சியில் இனி நீயும் நானும் படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள 2 திரைப்பாடல்களை ரசிக்கலாம்.

நீயும் நானும் படப்பாடல்களை ரசித்தோம். இனி உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாடல்களை ரசிக்கலாம். நாம் கேட்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா.

0: உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி டிஎம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் குரல்களில் இந்த பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இருக்கிறாய் இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நான்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

உயர்ந்த மனிதன் பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது நினைவில் நின்றவை. வழங்கியது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1. நேரம் 1:59:55.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தின் நேரம் இப்பொழுது நள்ளிரவு பின் 2:11. நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் பிரியா கிழக்கே போகும் ரயில், இவள் ஒரு சீதை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பிரியா படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி கேஜே எஸ் தாஸ் குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:39:15. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் இளையராஜா.

என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: அடுத்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கிறது.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ.
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

நேரம் 3:49:40. இனியராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உஸ்தாத் முகமது தில்ஷாத் கான் பேகம் பர்வீன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இருப்பொழுது 4:11.
2: பொங்குமங்கலம்.

நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்,

கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மாறுத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு

சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

நேரம் 5:31:25 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொட்ட அடுத்து ஒலிக்கிறது ஞான சௌந்தரி திரைப்படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடியுள்ள பாடல்.